நேரம் 5:32. புலரம் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவகவி திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலையும், தொடர்ந்து மங்கள நாயகி திரைப்படத்தில் பி. சுசீலா பாடிய பாடலையும் கேட்க இருக்கிறோம்.

100.1 FM கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. தொடர்ந்து MS சுப்புலட்சுமி குரலில் மீரா திரைப்படத்திலிருந்தும், MK தியாகராஜ பாகவதர் குரலில் ராஜமுக்தி திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கிறோம்.

0: நேரம் காலை 5:45 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து மனோவின் குரலில் பாடல்.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே துவங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 5 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 27 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: கொண்ட கொள்கையில் பிறழாமல் அடங்கியிருப்பவனின் புகழ் மலையை விட மிகப்பெரிய தோற்றம் கொள்ளும். குறள் எண் 124, அதிகாரம் அடக்கமுடைமை.
1: நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிது.
0: கொண்ட கொள்கையில் பிறழாமல் அடங்கியிருப்பவனின் புகழ் மலையை விட மிகப்பெரிய தோற்றம் கொள்ளும். குறள் எண் 124, அதிகாரம் அடக்கமுடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளை வழங்க பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமரத்தில் உள்ள சட்டவிரோத பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான இனிய காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குகின்றார் கவிதை ஏ சேகர் அவர்கள். காலை 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சி, இதில் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகின்றார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகின்றார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட தினசரி நிகழ்வுகள் நாம் கேட்கலாம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, இதன் இன்றைய தலைப்பு உங்கள் பெற்றோரை நினைத்து இன்றும் நீங்கள் வியக்கும் குணம். 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய தகவல்களை நாம் கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்னேகிதியே நிகழ்ச்சி. உங்களுடைய மனசு பாரமான நேரங்களில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க? தோழிகளே, நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி அந்த விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 1 நலம்தானா நிகழ்ச்சி, பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்றார் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் வில்லாமிச்சையின் மருத்துவ பயன்கள் குறித்து நாம் கேட்கலாம். 2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இந்நிகழ்ச்சியில் இன்று 1961 வெளியான திரைப்படங்களிலிருந்து திரைப்பாடல்களையும் அது குறித்த தகவல்களையும் நாம் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி சேவை செய்திகள் நாம் கேட்க இருக்கின்றோம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி, இதில் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் குறித்த தகவல்களை நாம் கேட்க இருக்கின்றோம். 10:00 சுகமான ராகங்கள். நேயர்களின் கடிதங்களின் தொகுப்பு வளம் வரும் இந்நிகழ்ச்சியில் இன்று சிங்கம்பாறை ச அமிர்தம் அவர்களின் தொகுப்பு வளம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 9:00 நமது பண்பலையில் ஒளிபரப்பாக இருக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள்.

நமது வானொலியின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேயர்களே நீங்கள் அழைக்கலாம் 0462-256-1133 மற்றும் 3-2 என்கின்ற இந்த எண்களில்

குறுஞ்செய்தி நிகழ்ச்சிகளில், குக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்க உங்களுடைய பாடலின் பெயர், அது இடம்பெற்ற திரைப்படம் மற்றும் நீங்கள் வசிக்கும் ஊர் உங்களுடைய பெயரினை சேர்த்து 9443630794 என்கின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம்.

இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-684-58. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agncihn1@gmail.com. விவரங்களை 044-249-684-58 என்கின்ற எண்ணில் கேட்கலாம்.

MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV-3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்புமுனைகளில் 4வது திருப்புமுனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டும்

0: அப்துல் கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
1: வானொலி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் நிறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் காலை 6:26. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். கேட்கலாம் ஸ்வர்ணலதா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் காலை 6:36. பக்தி பாடல்கள் வலம் வரும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது. கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் லகுவை உண்டாக்கியருளுவான் என்கின்றது நம் அல்குரான். கேட்கலாம் ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.

0: கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும். இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் உருக்கிவிடும். அன்பை விதையுங்கள், அது ஆயிரம் மடங்காகி உங்களையே தேடி வரும். கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எம் ஹனிஃபா அவர்களின் குரலில்.
1: உம்மை ஒரு

0: கொளித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: வல்லாரை சாகுபடி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சி. ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே. கடந்த 4 நிகழ்ச்சியில் வல்லாரையோட வரலாறு, மருத்துவ முக்கியத்துவம், சாகுபடி முறைகள், அதை எவ்வாறு பராமரிக்கலாம், அறுவடை தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக அறிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் வல்லாரையை எவ்வாறு மதிப்பு கூட்டி விற்பது, சந்தை வாய்ப்புகள், ஏற்றுமதி, பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் வெற்றிக்கான முக்கியமான ஆலோசனைகளை நாம் அறிந்து கொள்வோம். பொதுவாக சாகுபடி செய்த வல்லாரையை அப்படியே விற்பதை விட அதனுடைய

மதிப்பை கூட்டி விற்பது சந்தை லாபத்தில் நமக்கு கொண்டு பண்ணும். ஸோ வல்லாரையிலிருந்து முக்கியமான மதிப்பு கூட்டி விற்கப்படும் பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரையோட தூள், அதாவது வல்லாரையோட பவுடர், வல்லாரை தேநீர், வல்லாரை மாத்திரைகள், வல்லாரை சாறு மற்றும் மூலிகை ஆரோக்கிய பானங்கள், ஊட்டச்சத்து கலவைகள், அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், இதெல்லாமே வந்து வல்லாரையிலிருந்து மதிப்பு கூட்டி தயாரிக்கப்படும் பொருட்கள் சந்தையிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதே போல் பல சித்த ஆயுர்வேத மற்றும் மூலிகை மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் வல்லாரையை மூலப்பொருட்களாக பயன்படுத்துகின்றன. ஆரோக்கியமான உணவு தயாரிப்பு நிறுவனங்கள், மூலிகை தேநீர் தயாரிப்பு நிறுவனங்கள், ஊட்டச்சத்து உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் என்று வல்லாரையோட தேவை இந்த தொழில்துறையில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. எனவே வல்லாரை சாகுபடியை தொழில்நுட்பங்களை நன்றாக கற்றுக்கொண்டு விவசாயிகள் சாகுபடி செய்தால் நல்ல லாபம் பெறலாம். அதே போல் ஏற்றுமதி வாய்ப்புகளும் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவில் இயற்கை மருத்துவ பொருட்கள் மற்றும் மூலிகை உணவுப் பொருட்களுக்கான தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இதனால் வல்லாரை இலைகள் மற்றும் வல்லாரை தூளுக்கு வெளிநாடுகளில் நல்ல சந்தை வாய்ப்புகள் உள்ளது. தரம்

0: எனவே வல்லாரை சாகுபடியை தொழில்நுட்பங்களை நன்றாக கற்றுக்கொண்டு விவசாயிகள் சாகுபடி செய்தால் நல்ல லாபம் பெறலாம். அதே போல் ஏற்றுமதி வாய்ப்புகளும் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவில் இயற்கை மருத்துவ பொருட்கள் மற்றும் மூலிகை உணவுப் பொருட்களுக்கான தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இதனால் வல்லாரை இலைகள் மற்றும் வல்லாரை தூளுக்கு வெளிநாடுகளில் நல்ல சந்தை வாய்ப்புகள் உள்ளது. தரம் மற்றும் சுத்தம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு கூடுதல் நல்ல விலை வந்து கிடைக்கும். அதே போல் வல்லாரை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகை பயிராகும். குறைந்த முதலீட்டில் சாகுபடி செய்யப்படக்கூடிய மருத்துவ மூலிகையாகும். ஒரு முறை நன்கு நிலை பெற்ற பிறகு பல முறை இதை நாம் அறுவடை செய்யலாம். தொடர்ச்சியான வருமானம் பெற வாய்ப்புள்ளது. சிறிய நிலப்பரப்பில் சாகுபடி செய்து நல்ல லாபம் நம்ம வந்து பெறலாம். விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில அடிக்கடி கேட்ட கேள்விகளை இங்கு தொகுத்து உங்களிடம் வழங்குகிறேன். சிலர் வல்லாரையை வீட்டு தோட்டத்தில் வளர்க்க முடியுமா என்று கேட்டுள்ளனர். கண்டிப்பாக முடியும். தொட்டி, சாக்குப்பை அல்லது சிறிய பாத்திகளில் கூட எளிதாக வளர்க்கலாம். அதே போல் ஒருவர் வல்லாரை எத்தனை நாட்களில் அறுவடைக்கு வரும் என்று கேட்டால், பொதுவாக 75 முதல் 90 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம். அடுத்த கேள்வி, வல்லாரைக்கு அதிக நீர் தேவையா? மிதமான ஈரப்பதம் தேவை, அதிகமாக நீர் தேங்க கூடாது. ஒரு முறை நடவு செய்தால் எத்தனை முறை அறுவடை செய்யலாம்? சரியான பராமரிப்பில் பல முறைகள் தொடர்ந்து அறுவடை செய்ய முடியும். வல்லாரை சாகுபடியை பற்றி முக்கியமான 10 ஆலோசனைகளை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆரோக்கியமான தாய் செடிகளிலிருந்து நடவு பொருட்களை தெரிவு செய்ய வேண்டும். உயிர் சத்து நிறைந்த மண்ணை தெரிவு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, மண்ணில் எப்போதும் ஈரப்பதம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். நீர் தேங்கக்கூடாது. உயிரியல் உரங்களை பயன்படுத்த வேண்டும். களைகளை ஆரம்ப நிலையிலேயே நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நோய் தாக்கிய செடிகளை உடனே அகற்ற வேண்டும். அறுவடைக்கு பிறகு இலைகளை நிழலில் உலர்த்த வேண்டும். மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். சந்தை தேவைக்கேற்ப உற்பத்தியை திட்டமிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, நாம் நமது பாரம்பரிய அறிவையும் நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்களையும் இணைத்து வல்லாரை போன்ற மருத்துவ மூலிகளை சாகுபடி செய்வது ஆரோக்கியமான சமூகத்தையும் வளமான விவசாயத்தையும் உருவாக்கும். சிறிய நிலப்பரப்பில் கூட நல்ல வருமானம் தரக்கூடும் இந்த மூலிகை பெயரை ஆர்வமுள்ள விவசாயிகள் சாகுபடி செய்து பயன்பெறலாம். வல்லாரை என்பது ஒரு சாதாரண கீரை அல்ல, அது உணவும் மருந்தும் வருமானமும் தரும் ஒரு அரிய மருத்துவ மூலிகையாகும். சந்தை வாய்ப்புகளை அறிந்து கொண்டு நாம் வல்லாரையை ஏக்கர் கணக்கில் சாகுபடி செய்தால் நல்ல லாபம் பெறலாம்.
1: இதுவரை வல்லாரை சாகுபடி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சி. ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். கோடைக்காலத்தில் கிடைக்கும் மழை நீரை பயன்படுத்தி ஆடியில் விதைப்பு செய்தால் பயிர் முளைப்பதிலிருந்து அறுவடை வரை நிலவும் தட்ப வெப்பநிலை பயிர்களை நன்கு வளரச் செய்வதோடு நல்ல விளைச்சல் கொடுக்கும் திறன் உள்ளதாக அமைகிறது. பயர் வகை பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான 2 கிலோ TNAU பயர் 1.5 தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பூ பூக்கும் பருவத்தில் இலைவழி மூலம் கைத்தெளிப்பான் கொண்டு சீராக தெளிக்க வேண்டும். இதனால் பூ உதிர்வது தடுக்கப்படுவதோடு 20% அதிக மகசூலும் கிடைக்கிறது. பருத்திக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவான ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ TNAU பருத்தி பிளஸ் உடன் தேவையான அளவு தண்ணீர் கலந்து பூ பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்திலும் இலைவழி மூலம் தெளிப்பதன் மூலம் பூ உதிர்வதை தடுத்து காய்வெடிக்கும் தன்மை அதிகரிக்கிறது. மேலும் 15% மகசூலும் அதிகரிக்கிறது.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 67 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 71 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.

0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 25 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 66% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி இயற்கை மீது இளைய தலைமுறை வைத்திருக்கும் பற்று கூட இன்று நம்மில் பலருக்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இப்படியே தொடர்ந்தால் இயற்கை என்னவாகும் என்பது புரியாத

0: வழங்குகிறார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சூழலுக்கு உறுதுணையாக இருக்கிற சூழலின் நண்பன் முள் எலிகளை பற்றி பார்ப்போம். இவ்வகை விலங்குகள் பெருச்சாளி போன்ற உருவத்திலும் உடலின் மேற்புறம் முட்கள் போன்ற அமைப்பும் உடையதாக இருக்கும். இந்த முள் எலிகள் தமிழகத்திலும் கேரளம் மற்றும் ஆந்திராவிலும் காணப்படுது. தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சாத்தான்குளம், திருச்செந்தூர், விளாத்திகுளம், கோவில்பட்டி, தூத்துக்குடி போன்ற ஊர்களில் முள் எலிகள் காணப்படுது. முள் எலிகளை விவசாயிகளோட நண்பன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நிலங்களுக்கு தீங்கு செய்கிற பூச்சிகளை பிடித்து உணவாக உட்கொள்ளுது. இதனால் பயிர்கள் நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படுது. இவ்வகை எலிகள் எழுதியில் பழகக்கூடியது. இயல்பாக கூப்பிட்டவுடன் வரும் இயல்பு உடையது. இது மிகவும் சாதுவான உயிரினம். தன் நாக்கால் நக்கி தன் உடலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கும். இதன் உடலின் மேல் அடர்ந்த முட்கள் நிறைந்த கவசம் போன்ற பகுதியை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளலாம். இந்த முட்கள் விஷமற்றவை, தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்ல. தடவினால் கூட முட்கள் பெரிதாக குத்துவது இல்லை. சாலையோரம் உணவு தேடி அலையும் போது வாகனங்களில் அடிபட்டு இறந்து விடுகின்றன. அதனால்

0: வனத்துறையினர் இவைகளை அரிய வகை உயிரினங்களாக பட்டியலிட்டு பாதுகாத்து வருகின்றனர். காற்றாலை, தீக்காடுகள் அழிப்பு, பெரிய சாலை அமைத்தல் போன்றவற்றால் இவைகளின் வாழ்விடம் அழிக்கப்பட்டு வருகிறது. முள்ளெலிகள் பனைமரத்திற்கு அடியிலும் குழியோண்டி வசிக்கும். ஆனால் இப்பொழுது பனை மரங்களின் எண்ணிக்கை குறைந்து அவைகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. முள்ளெலிகள் தற்போது அழிவதற்கு பல காரணங்கள் உண்டு. இரவு நேரங்களில் சாலைகளில் வாகன ஓட்டிகள் தெரிவதில்லை. இதன்றிரவும் சாலை நிறத்தினை ஒத்திருப்பதால் வித்தியாசம் அறியாது வாகனங்களும் இவைகளும் மோத முடிவில் இறந்து போகின்றன. பிடிக்கப்பட்ட முள்ளெலிகளை அவை வாழும் சூழல் ஏற்றதாக இருப்பின் அப்பகுதியில் விடுவது நல்லது. இல்லையெனில் அருகில் உள்ள வனக்காட்டில் விடுவதும் நல்லது. எனவே விவசாயிகளின் நண்பனான முள்ளெலிகளை வளர்ப்பதன் மூலமாக சூழலை காத்து சுகம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: நாம் கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் கவிதை ஏ. சேகர் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோடு அற்புதமான பற்பல தகவல்களை அளித்தலும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி தொழில் தொடங்கவும். புதிய பாதையில் நம்மை வழிநடத்தும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன மாதிரியான தொழில் பற்றின தகவல்களை எங்களுக்காக தர காத்துட்ருக்கீங்க?
2: காகிதம் மூலம் பைகள் தயாரிப்பது. சின்ன பெட்டி கடைக்கு போனாலும் அல்லது மருத்துவ கடைக்கு போய் ஒரு மாத்திரை கேட்டாலும் அந்த வாங்குகிற பொருள் கேட்டாற்போல் சிறு பையிலிருந்து பெரிய பை வரை இன்று பல்வேறு கலர்களிலும் ப்ரௌன் கலர் பேப்பரிலும் ஏன் நியூஸ் பேப்பரை கொண்டு கூட பைகள் தயாரித்து வைக்கிறார்கள். அது பெரிய பழக்கடைகள் கூட அந்த பிளாஸ்டிக் பொருட்களை, பிளாஸ்டிக் பைகளை தடை செய்து விட்ட காரணத்தால் எல்லோரும் பேப்பர் பைகள் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே பல்வேறு வகையான பேப்பர் பைகள் இருக்கின்றன. கலர் கலராக உள்ள பேப்பர்களிலே, திக்கு பேப்பர்களிலே தயாரிக்கிறார்கள். தின்னாக, அதாவது நைஸாக இருக்கக்கூடிய பேப்பர்களை வாங்கி தயாரிக்கிறார்கள். நல்ல முறையிலே பழங்களாக இருக்கட்டும், நிறைய ஒரு டானிக்கு மருந்து மாத்திரை நிறைய வாங்கும்போது வெயிட்டை தாங்க வேண்டும் என்பதற்காக திக்கான ப்ரௌன் கலர்களிலே இந்த சிறு கவர்களிலிருந்து பெரிய கவர்கள் வரை தயாரித்து நல்ல விற்பனை ஆகிறது. இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே அரசாங்கம் பேப்பர் கவர்களை தயார் பண்ணுங்கள், அழியக்கூடிய பேக்கிங் மெட்டீரியலை பயன்படுத்துங்கள், என்ன காரணத்தை கொண்டும் தின்னாக இருக்கக்கூடிய மக்காத பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எந்த பேக்கிங்கும் பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்ன பிறகு இன்று நிறைய வகையான பேப்பர் மூலமாக தயாரிக்கிற பைகள் விற்பனை ஆகின்றன. சிறிய கடைகளிலிருந்து பெரிய பழக்கடைகள், பெரிய பலசரக் கடைகளில் கூட அதிக வெயிட் இல்லாதவற்றை இந்த சின்ன ப்ரௌன் கலர் பேப்பரால் தயாரிக்கப்பட்ட கவர்களிலோ அல்லது அதுபோல் இந்த பிளாஸ்டிக் மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு வகையான பைகளிலே தான் பேக்கிங் செய்து கொடுக்கிறார்கள். எனவே இந்த பேப்பர்

பை மேக்கிங் ஒரு காலத்தில் கையை கட் பண்ணுற மிஷின் மட்டும் வைத்துக்கொண்டு அந்தந்த அளவிலே கையால் மடித்து ஒட்டி கொண்டிருந்தார்கள். இப்போதெல்லாம் மிக குறைந்த விலையில் இந்தியாவிலும் வெளிநாட்டுகளில் இருக்கிற அந்த இயந்திரங்களை கொண்டு என்ன சைஸ் கவர் வேணுமோ அந்த சைஸை அழகாக மடித்து அதே அந்த பசை வைத்து ஒட்டி கவராக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதோடு இன்னும் கொஞ்சம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செமி ஆட்டோமேட்டிக், இங்கே பேப்பரை மொத்தமாக வாங்கி வந்து கொடுத்து விட்டு சுவிட்சை போட்டால் நீங்கள் சொல்லுகிற சைஸிலே கட் பண்ணி ஒட்டி வெளியே தள்ளி விடுகிறது. இப்படி உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்றாற்போல் 50,000 முதல் 5 லட்சம் வரை இயந்திரங்கள் கிடைக்கின்றன. பெரிய மிகப்பெரிய இடமும் தேவையில்லை, ஒரு 200 சதுரடி இடம் இருந்தால் போதும். நீங்களே அதற்கு பயிற்சி பெற்று விட்டால் நீங்களே அதை இயக்கலாம். காரணம், அப்படி பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஆனால் கையால் தயாரிக்கும் போது ஒரு சிலருக்கு வேலை கொடுத்து அவர்களை கையால் பெரிய சைஸுக்கெல்லாம் கையால் தயாரிப்பது நல்லது. அப்படி ஒரு சிலரை மட்டும் உதவிக்கு வைத்துக்கொண்டு பல வகை கவர்களை நீங்கள் தயாரிக்க முடியும். அதேபோல் இந்த கவர்களுக்கு நீங்கள் ஒரு நகர்ப்புறங்களிலே ஆரம்பித்தால் அந்த நகரில் உள்ள கடைகளுக்கே போடலாம். காரணம், வெளியூர்களிலிருந்து ஒருத்தர் வந்து போட்டால் கூடுதல் விலை கொடுக்க வேண்டியிருக்கும், டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய ஒரு கார்பரேஷனிலோ நகரசபையிலோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது, அல்லது அதற்கு அருகில் உள்ள ஊரிலே ஆரம்பித்தால் ஒரு 10 நிமிடம் 15

0: பையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் இப்போது திக்கு ப்ரௌன் கலரிலே கவர்கள் தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுடைய முதலீடு கேட்டபடி அதிக முதலீடு இருக்கின்றன. பெரிய இயந்திரங்கள் வாங்கி அருமையான துணிப்பைகளுக்கு மாற்றாக இந்த திக்கு ப்ரௌன் கலர் அட்டை போல் இருக்கும், நல்ல வெயிட்டையும் தாங்கும், அதான் அந்த பைகளை கூட நீங்கள் தயாரிக்கலாம். சிறு மெடிக்கல் ஸ்டோருக்கு தேவையான சின்னஞ்சிறு கவரிலிருந்து உங்கள் முதலீட்டுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, உங்களுடைய நீங்கள் வசிக்கும் ஊரிலோ அல்லது அந்த மாவட்டத்திலோ அருகில் உள்ள மாவட்டங்களிலோ எந்த அளவுக்கு இது விற்பனையாகும், எப்படி போட்டியாளர்களை சமாளிக்கப் போகிறீர்கள், இதற்கொன்றும் பிராண்ட் நேம் வைத்து இனி இன்ன கவர் இந்த பேரிலே நான் கவர் தயாரிக்கிறேன் என்ன வாங்குகள் என்றெல்லாம் யாரும் விளம்பரம் செய்வதில்லை. தயாரிக்கிறார்கள் 50, 100 என்று சின்ன சின்ன பேக்கிங் வைத்து உண்மையான அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் நீங்கள் கடைகளுக்கும் சப்ளை பண்ணலாம். நிறைய பேப்பர் கடைகள், பிளாஸ்டிக் பொருள் கடைகள், ஜெனரல் கடைகளிலே இந்த கவர்களை வாங்கி வைத்து இதர கடைகளுக்கு விற்கிறார்கள். இப்போ ஒரு கடையில் இருந்து ஒரு எனக்கு தேவையான பேப்பர் கப்பு, டீ கப்பு, பிளாஸ்டிக் கவரு, பைகள் போன்றவற்றை மொத்தமாக வாங்கி தங்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த கிராமப்புறங்களில் உள்ள கடைகளுக்கு கொண்டு செல்வார்கள். அதுபோன்ற இந்த பேப்பர் பைகளை அதிகம் வாங்கி விற்கக்கூடிய பெரிய ஹோல்சேல் கடைகளிலும் நீங்கள் சிறிதளவு லாபத்தை குறைத்து கொடுத்தால் வாங்கி கொள்வார்கள். அவர்கள் சரியாக மற்றவர்களுக்கு விட்டுவிட்டு வாரந்தோறும் கூட பணத்தை கொடுக்கிறார்கள். எனவே உங்களுடைய மார்க்கெட் மிக பெரியது. தனியாருக்கு விற்கலாம், கடைகளிலே விற்கலாம், பெரிய பள்ளிக்கூடங்களிலே விற்கலாம். இந்த கவர்களை மொத்தமாக வாங்கக்கூடிய அலுவலகங்கள் ஏராளம் இருக்கின்றன. அங்கு நான் இந்த கவரை நான் சொந்த முயற்சியால் அரசாங்க உதவியோடு இப்போ தொடங்கியிருக்கிறேன், எனக்கு ஆதரவுதாரங்கள் விலையை குறைத்து கொடுக்கிறேன் என்று பெரிய வங்கிகள் தனியார் வங்கிகள், தனியார் அலுவலகங்களில் நீங்கள் ஆர்டர் எடுத்தால் அவர்களிடம் சரியாக உடனுக்குடன் பணம் கிடைத்துவிடும். எனவே இந்த மார்க்கெட்டிங் பல வகை, அரசாங்க நிறுவனங்களுக்கு விற்பது, தனியார் நிறுவனங்களுக்கு விற்பது, சின்ன பெட்டி கடையில் இருந்து மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரை கடைகளில் இதை வாங்கி விற்கிறார்கள். இதற்குரிய கவர்களை மட்டும் வாங்கி விற்கக்கூடிய கடைகள் வந்துவிட்டன. அங்கு போய் நீங்கள் போட்டு நல்ல லாபம் பெறலாம். மிக குறைந்த முதலீடு, வேலைக்கு ஆட்கள் நிறைய தேவையில்லை, டெக்னிக்கல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் அதிகம் இல்லை, கையாலும் தயார் பண்ணலாம், சின்னஞ்சிறு இயந்திரங்களாலும் தயார் பண்ணலாம். பெரிய அளவில் வளரும்போது செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் மிஷின்கள் வாங்கி போட்டு விற்றால் மிக நல்ல லாபம் கிடைக்கும். இன்றே தொடங்கி உடனே லாபம் பெறக்கூடிய அருமையான தொழில், தொடங்கி முன்னேறுங்கள்.
1: நன்றி சார், சிறப்பான தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. புதியதொரு தொழில் யோசனையை எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்க. நன்றி சார். நிர்லி, உங்களுக்கு தொழில் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும், இல்லை புதிய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பண வசதிகளை கடன் மூலமாக பெறக்கூடிய தகவல்கள் தேவை அப்படின்னாலும், நீங்கள் வந்து 0462256113332 அப்படின்ற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பெறலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்காக அனுப்பலாம். 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தட்டிவிடுங்க. இல்லையா கடிதம் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களை, ஆலோசனைகளை கேட்டு பெறலாம். நிலைய இயக்குனர், தொழில் தொடங்கும் பிரிவு, திருநெல்வேலி வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கடிதங்கள் மூலமாகவும் அனுப்பலாம். ஏழு மணி 9 நிமிடம் ஆகுது, கேட்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததா யான் திரைப்படத்திலிருந்து பாடல். பா விஜய் அவர்களுடைய வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சர் இருக்கிறாங்க. அர்ஜுன் மேனன் மற்றும் சின்மயி பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் காலை 7:15. வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கலாம் தமிழே அமுதே. உரை வழங்க இருக்கிறாங்க சிறை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வரிசையிலே தேசிய விநாயகம் அவர்களுக்கு மிகச்சிறந்த இடமுண்டு. கவிமணி என்று போற்றப்படுகின்ற அந்த பாவலரின் பாடல்களெல்லாம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பிடிக்கும். அதுவும் 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் வாழ்வை குறிக்கோளாக கொண்டு அவர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கிறதே, அது அந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை மட்டும் தரவில்லை, எது வாழ்க்கை, எப்படி வாழ வேண்டும், எது அறநெறி என்பதையெல்லாம் சொல்லித்தரும் ஒரு கருவியாகவே அந்த பாடலை அவர் மாற்றிக்கொண்டார். அதிலே எல்லோரும் கேட்ட பாடல், எல்லோரும் படித்த பாடல், பள்ளியிலே ஆசிரியர் பண்ணோடு பாடப்பாட திருப்பிச் சொன்ன பாடல் ஒன்று எல்லோருடைய ஞாபகத்திலும் இப்பொழுது வரும். அதுதான் பாட்டியின் விட்டு பழம்பானை, அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா என்று சொல்லுகின்ற அந்த அருமையான கதைப்பாடல். இதை ராகத்தோடு பண்ணோடு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் சொல்லிக் கொடுத்த போது நமக்கு இருந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அமுதமாக அந்த பாடல் இணைத்தது. பாட்டியின் விட்டு பழம்பானை அந்த பானை ஒரு பூரம் ஓட்டையடா, ஓட்டை வழி ஒரு சுண்டலியம் அதன் உள்ளே புகுந்து நில் தின்றதடா என்று அவர்கள் பாடுகின்ற அந்த பண்ணோடு பாடுகின்ற அந்த பாடலில் குழந்தை பருவத்தில் மனத்தை பறிகொடுத்திருக்கிறோம். அது சாதாரண பாடல் அல்ல, அது வரிகளை பாருங்கள், எளிமையான வரிகள், இனிமையான வரிகள். பாட்டியின் விட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, பொருள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பானை, இப்பொழுது பானைகள் கிடையாது, அன்று நெயில் வைப்பதற்கும் ஒரு பெரிய குதிர் என்ற ஒன்றை வைத்தார்கள், அதுபோன்று பழம்பானை, அந்த பானையில் ஓட்டை இருந்தது, அந்த பானைக்குள் நெல் இருந்தது, ஓட்டையின் வழியே ஒரு சுண்டலி சென்றதாம். பாட்டியின் விட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வழி ஒரு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்து பருத்ததடா, மெல்ல வெளியினில் வருவதற்கும் ஓட்டை மெத்தச் சிறிதாகி போச்சுதடா. அந்த கதையை எப்படி நயமாக முறையாக தொடராக சொல்லுகிறார் என்று பாருங்கள். அந்த பானைக்குள்ளே சுண்டலி சென்றது, சின்ன எலியாகச் சென்றது, உள்ளே இருந்த நெல்லையெல்லாம் கொறித்து கொறித்து தின்றதால் அது வயிறு ஊதி புடைத்து விட்டதாம். அதனால் அந்த ஓட்டை இப்பொழுது சிறிதாகிவிட்டது. ஓட்டை அப்படியேத்தான் இருக்கிறது, அந்த எலி பெரிதாகிவிட்டது, ஓட்டையின் வழியே அதனால் வரவில்லை, அதனால் திக்குமுக்காடி அந்த பானைக்குள்ளே சுற்றி கொண்டிருந்தது. பானையை காலையில் திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கண்டுதடா ஓடிப்போய் அதனை கவ்வியே சென்றதடா. எப்பொழுது வெளியே போகலாம் என்று தத்தடித்து கொண்டிருந்த அந்த எலி காலையில் பாட்டி வந்து பானையை திறந்தவுடன் படக்கென்று வெளியே குதித்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு பூனை வர வேண்டுமா, பூனை வந்தது, பூனை அந்த எலியை கவ்வி சென்றது. இதுதான் கதை. இது வெறும் கதை மட்டுமல்ல, இதற்கு பிறகு ஒரு நீதியையும் சொல்லுகிறார். கள்ள வழியினில் வருபவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா, நல்ல வழியே நடப்பவர்க்கு தெய்வம் நாளும் துணையாக நிற்குமடா. என் அருமையான நீதி பாருங்கள். ஒரு கதையை சொன்னார், அந்த கதையை சொல்லி அந்த எலி கள்ளத்தனமாக உள்ளே நுழைந்தது. அது வழக்கம் அதுதான் என்றாலும் கூட அதன் கள்ளத்தனத்தை சொல்லுகிறார். கள்ள வழியினில் வருபவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா, நல்ல வழியே நடப்பவர்க்கு தெய்வம் நாளும் துணையாக நிற்குமடா என்று சொல்லுகின்ற அந்த பாடல் இருக்கிறதே, அதை படிக்கின்ற போது நாமெல்லாம் கள்ள வழியை பின்பற்றக்கூடாது, நல்ல வழியிலே வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளின் பசுமையான மனதிலே பதியம் போட்டது போல ஒரு அறத்தை சொன்னாரே, அவர்தான் கவிமணி. அந்த கவிமணியின் பாடல்களை குழந்தைகள் பாடி பாடி கழித்த காலங்கள் உண்டு. இன்று நினைத்தாலும் அந்த பாடல் நமக்கு அமுதமாக இனிக்கின்ற ஒன்றை பார்க்க முடிகிறது.

0: இது போன்ற எத்தனையோ பாடல்களை தேசிய விநாயகம் மட்டுமல்ல கவிமணியார் தந்திருக்கிறார். அழவள்ளியப்பா போன்ற பே தூரன் போன்ற கவிஞர்களெல்லாம் இந்த குழந்தைகளுக்காகவே பாடல் பாடினார்கள். நம்முடைய கவிமணி குழந்தைகளுக்கு மட்டுமல்ல மருமக்கள் வழிமாண்மையும் போன்ற அருமையான சமூக சீர்திருத்த கவிதைகளையும் நமக்கு யாத்தவர். அப்படிப்பட்ட பாடல்களை நாம் கேட்போம், படிப்போம், பருகுவோம், மகிழ்வோம். நாளை பார்ப்போம்.
1: நன்றி சார். தமிழே அமுதே உரை வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம் பாடல். 24 திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய மியூசிக்கில் மதன் கார்கி அவங்களுடைய பாடல் வரிகளுக்கு ஸ்ரீராம் ஜோனிட்டா காந்தி இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் இதோ

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களுடைய நலனை பேணுவதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு கீழே ஆதி திராவிடர் நலக்குழு, மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் மாவட்ட விழிப்பு கண்காணிப்பு குழுவில் தூய்மை பணியாளர்களின் நலனுக்கான குழுன்னு சில குழுக்கள் இருக்குது. இந்த குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சமூக ஆர்வலர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பங்களை வரக்கூடிய 4 நீங்கள் கொடுக்கணும். விண்ணப்ப படிவங்களை திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரில் வாங்கி அங்கேயே நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அதுபோல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறன்களை மேம்படுத்தி அவங்கள உயர்த்துற நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்று வச்சிருக்கிறாங்க. இந்த சங்கம் மூலமாக 11 சிறந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. இந்த உதவித்தொகை பெறுறதுக்கும் விண்ணப்பிக்கலாம். வர 25 விண்ணப்பிக்கணும். இதற்கான விண்ணப்ப படிவத்தையும் நீங்கள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் வாங்கிக்கலாம். நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம் அடுத்ததாக பாடல். பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஏகாதசி அவர்களுடைய பாடல். வரிகளுக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாங்க. சான் ரோல்டன் மற்றும் தீயோட குரலில் பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நெல்லை 7:33 நிமிடம் ஆகுது. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் தான் இணைய இருக்கிறோம். நமக்காக நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
2: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் லிஸ்னர்ஸ். ஆங்கிலம் அறிவோம், ஆங்கிலத்தை சிறப்பாக அறிந்து கொண்டே வருவோம். நெல்லை பண்பலை நேயர்களுக்கு அன்புடன் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது. இன்றும் ஓரிரு வரிகளை வழக்கம் போல் சொல்லதிகாரத்திலிருந்து சிறு வார்த்தைகளை பார்த்துவிட்டு நம்முடைய ஆங்கிலத்தை மீண்டும் சிறப்பாக அறிந்து கொண்டே வருவோம். நல்லது. முதல் வார்த்தை ஸ்பெக்டேட்டர். ஸ்பெக், SPECTATOR, ஸ்பெக்டேட்டர், பார்வையாளர்கள், பார்வையாளர். அதாவது ஸ்பெக்டேட்டர்னா பார்க்கறவங்க, அதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில சம்பவங்களை, சில விளையாட்டை. Thousands of spectators gathered to watch the cricket match. அதாவது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் விளையாட்டு கிரிக்கெட் மேட்சை பார்ப்பதற்கு. இப்ப சென்னையெல்லாம் நடக்கும்போது நம்ம எல்லா இடத்துலயுமே ஸ்பெக்டேட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. நம்ம அந்த ஸ்பெக்டேட்டர்ங்கிறத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால பார்வையாளர்கள். அடுத்தபடியாக கான்டெஸ்ட், CONTEST, போட்டி. அது விளையாட்டு போட்டியாகவும் இருக்கலாம், எந்த போட்டியாகவும் இருக்கலாம். கான்டெஸ்ட், ஷி ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் த டிராயிங் கான்டெஸ்ட். அவள் ஓவிய போட்டியில் முதலிடம் பெற்றாள்.

0: ஓவிய போட்டி. அப்போ கான்டெஸ்ட், CONTEST, கான்டெஸ்ட், டோர்னமெண்ட், அடுத்த வார்த்தை டோர்னமெண்ட், தொடர் போட்டி. தொடர் போட்டி ஒவ்வொரு இடங்களில் நடக்கும், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். TOUR அந்த டூருக்கு வருது பார்த்தீங்களா, அந்த முதல் வார்த்தை அந்த தான் இதில் வருது நான் பார்த்தேன். TOURNAMENT, டோர்னமெண்ட், தொடர் போட்டி. அதற்கு ஒரு ஆங்கில வரி சொல்லலாம் என்று இருக்கிறேன். அவர் கிரிக்கெட் டீம் வந்த ஃபைனல் மேட்ச் இந்த டோர்னமெண்ட். அதாவது எங்களுடைய கிரிக்கெட் டீம் வந்து டோர்னமெண்ட் தொடர் போட்டியில முதலிடம், கடைசி ஃபைனல் மேட்ச்லையும் கூட, கடைசி மேட்ச்லையும் கூட வெற்றி பெற்றது என்ற அர்த்தத்தில் வருகிறது. அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை வென்யூ என்ற ஒரு வார்த்தை எடுக்கலாம் என்று நினைத்தேன். VENUE, வென்யூனா நிகழ்விடம், போட்டி நடக்கும் எந்த நிகழ்வுன்னு கூட சொல்ல முடியாது, அது விளையாட்டு போட்டியாக இருக்கலாம். த வென்யூ ஆஃப் த கிரிக்கெட் மேட்ச் இஸ் சென்ட்ரல் ஸ்டேடியம், த வென்யூ ஆஃப் த கிரிக்கெட் மேட்ச் இஸ் சேப்பாக் ஸ்டேடியம். அதாவது நிகழ்விடம், போட்டி நடக்கும் இடம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்வோம். அடுத்தபடியாக நாம் வழக்கமாக எல்லோருமே கைபேசி தாக்கம் இல்லாமல் யாருமே இல்லை. கைபேசியில் சில சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக எப்படி ஆங்கிலத்தில் சிறு சிறு வரிகளை பேசலாம் என்று நான் இன்று யோசித்து வந்தேன். முதலாவதாக ஒருவர் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து ஹூ இஸ் ஸ்பீக்கிங் என்று அதை அநாகரிக சற்று கேட்பதை விட சற்று பொலைட்டாக பணிவாக கேட்பதற்காக மே நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், நான் நீங்கள் பேசுவது யார் என்று தெரிந்து கொள்ளலாமா, மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். அடுத்தபடியாக இன்னொரு சூழல் என்னவென்றால், நாம் பேசுகிறோம் அந்த சம்பந்தப்பட்ட நபர் இல்லை, அதனால் அவரிடம் சொல்லுவதற்காக குட் யூ பிளீஸ் டெல் ஹிம் தட் ஐ கால்டு, குட் யூ பிளீஸ் டெல் ஹிம் தட் ஐ கால்டு, அவங்க கிட்ட நான் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லிடுவீங்களா. அடுத்த சூழல் அவர் பேசுறா இருப்பாருங்க, சரியாவே இந்த சில இடத்துல டவர் இல்லாத இடத்துல பேசுவாங்க, அதுக்கு எப்படி கேட்கலாம் பேசலாம் பாருங்க. ஐ எம் சாரி யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் டியூ டு சிக்னல் ப்ராப்ளம், ஐ எம் சாரி யுவர் வாய்ஸ், அவங்க சத்தம் விட்டு விட்டு வருதுங்க, சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொன்று சொல்லலாம் நினைக்கிறேன், ஐ எம் நம்ம வந்து ஒரு வேலையில் இருக்கோம், அப்போ கொஞ்சம் கழிச்சு பேசுறேன்னுங்கிற மாதிரி, ஐ எம் சாரி ஐ எம் பிஸி நவ் ஐ வில் கால் யூ லேட்டர், ஐ எம் பிஸி நவ் I will call you back later. நான் உங்களுக்கு பிறகு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் பிஸியா இருக்கேன், நம்ம முக்கியமான ஒரு வேலை இருக்கும், ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்போம் பாத்தீங்களா அப்படி நேரத்துல. அடுத்த சூழல் என்னன்னா, அவர் பேசுவாரு சரியாவே கேட்காது, could you please speak bit louder, அதாவது நீங்க உங்க பேச்சு கேட்கல அதனால கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படிங்கிற அர்த்தத்துல, அதே ஸ்பெக்ல could you speak bit louder, சற்று சத்தமாக பேசலாமா என்று அவரை கேட்பதற்காக. கடைசியில ஓகே ஐ வில் டாக் யூ லேட்டர், நான் பிற பேசுறேங்க, சரி நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பேச்சை முடிச்சுட்டு கடைசியா சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்படி இந்த மாதிரி இந்த வரிகள் பேசலாம் என்று நான் நினைத்தேன். இறுதியாக இரண்டு ப்ராவர்பு, திங்க் ட்வைஸ் ஸ்பீக் ஒன்ஸ், அதாவது ரெண்டு முறை யோசிங்க ஒரு முறை பேசுங்க, இருமுறை அதாவது அதான் தமிழ்ல நல்ல பழமொழி சொல்லியிருக்காங்க, நெல்லை அள்ளினால் சிந்தி விடலாம், சொல்லை அள்ளினால் நல்ல சிந்த செல்லை சிந்தினால் அள்ள முடியாது, நெல்லை சிந்தினால் அள்ளிவிடலாம், சொல்லை சிந்தினால் அள்ள முடியாது. இன்னொரு ப்ராவர்ப்னு சொல்லலாம் நினைக்கேன், ஸ்பீச் இஸ் சில்வர் சைலன்ஸ் இஸ் கோல்டு, அதாவது பேசுவது சிறந்ததுதான், இதை விட சிறந்தது சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருப்பதுதான், பேசுவது நல்லது அதை விட சிறந்தது சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருப்பது. கீப் பிளானிங், ஹேவ் எ பிளசன்ட் அண்ட் பீஸ்ஃபுல் டே, மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம், நன்றி வணக்கம்.
1: நன்றி சார், சிறப்பான தகவல்களை இனிமையான ஆங்கிலம் மூலமா எங்களுக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க, நன்றி சார். 7:40 ஆகுது நேர்களே, நம்ம கேட்கலாம் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்கம். பரணி நிகழ்ச்சி அடுத்த நம்ம கேட்க இருப்பது இன்றைய தினம். இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினம். ஆவுல் பஹீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் அப்படின்றதான் அவருடைய முழு பெயர். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் புகழ்பெற்ற அறிவியல் அகலாரவும் விளங்கினவர் இவர். நம்மளுடைய இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறாரு. தமிழ்நாட்டுடைய ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் 1931 அக்டோபர் 15 பிறந்த இவர் நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி துறைகளில் மாபெரும் சாதனைகளை படைச்சிருக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய MIT விமான பொறியியல் படிப்பு படித்த இவர் இஸ்ரோ அமைப்பில் இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனமான SLV-3 அந்த திட்டத்துடைய இயக்குநராக பணியாற்றி இருக்கிறாரு. DRDO மூலமாக

அக்னி அப்புறம் பிருத்வி இந்த ஏவுகணைகளை வெற்றிகரமாக உருவாக்கி சாதனை படைச்சிருக்கிறாரு. இந்தியாவின் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்ததுனால தான் இவரை நம்ம ஏவுகணை நாயகன் அப்படின்னு அழைக்கிறோம். 2002 முதல் 2007 ஆண்டு வரை இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாரு. இந்தியாவுடைய உயரிய விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு. பாரத ரத்னா விருதை 1997 வாங்கியிருக்கிறாங்க. இதே போல் பத்ம விபூஷன் விருதையும் 1990 வாங்கியிருக்கிறாங்க. மாணவர்கள்கிட்ட அதிக அன்பு செலுத்தி அவங்கள கனவு காணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி இருக்கிறாரு. இவருடைய அக்னி சிறகுகள், இந்தியா 2020, திருப்பு முனை இந்த மாதிரியான புத்தகங்கள் மிகவும் பிரபலமானவை. நேர்லே, இன்றைய தினம் நிகழ்ச்சியில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை இன்று நாம் கேட்டோம். உற்சாகமூட்டும் புதியதோர் பாடலாக நாம் கேட்க இருக்கின்றோம் கனா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கி காலையில் 9 அளவில் நடக்க இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூரில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் கல்வியியல் கல்லூரியில் வச்சு நடக்க இருக்குது. தென்காசியில் இளஞ்சியில் இருக்கக்கூடிய TDTATS டேனியல் ராஜமால் கல்வியியல் கல்லூரியில் வச்சு நடக்க இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய செட் மேரிஸ் கல்லூரியில் வச்சு நடக்க இருக்குது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த உறுப்பினர்கள், ஓய்வூதியம் வாங்குறவங்க, தொழிலதிபர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் தங்களுடைய குறைகளை இந்த கூட்டத்தில் நீங்கள் தெரிவித்து அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நிறைவான தகவலாக என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோ 20 ரூபாய், கத்திரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், முருங்கைக்காய் 26 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், தேங்காய் 59 ரூபாய், இஞ்சி 190 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 80 ரூபாய், ரிங் பீன்ஸ் 120 ரூபாய், சௌச்சோ முட்டைக்கோஸ் கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, பீட்ரூட் 48 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியா 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க, சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய். பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி 60 ரூபாய், கோழிக்கோடு நாடு இதெல்லாம் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நிலை தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது.

நேற்று இன்னைக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் சூப்பரான தகவல்களையும் பயனுள்ள பல தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பாடல்களையும் நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து இருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. ஒலிக்க இருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை தொடர்ந்து நாம் கேட்க இருக்கின்றோம். 8 மணிக்கான செய்தி சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நிறைவேற்ற மணி 3 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, நாம் இப்போ கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். நேரலை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான சட்டங்கள் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் பற்றிய தகவல்களை நம்மளுக்கு வழங்குறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதை பற்றி பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதும் ஏற்பாடு ஆவணம் என்பதும் ஒரே முறைதான். செட்டில்மெண்ட் என்பது ஆங்கில வார்த்தை, அதை தமிழிலே செட்டில்மெண்ட் என்று எழுதுவார்கள். இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படின்னா என்ன?

அதை பற்றி நம்ம தெரியணும். செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படிங்கிறது ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய வாழ்நாளிலேயே தனக்கு சொந்தமான சொத்தை யாராவது ஒருவருக்கு அதை தானமாக கொடுப்பது போன்ற ஒரு செயல்தான் இந்த செட்டில்மெண்ட்டு பத்திரம் அப்படிங்கிறது. தான பத்திரத்திற்கும் செட்டில்மெண்ட் பத்திரத்திற்கும் நூலளவு தான் வித்தியாசம் உண்டு. அந்த சொத்தின் உரிமையாளர் தான் உயிரோடு இருக்கும்போதே தனது வாழ்நாளில் தனது சொத்தை வேறு யாருக்காவது கைமாற்றி கொடுப்பதுக்கு தான் பேர் செட்டில்மெண்ட் ஆவணம் சொல்லக்கூடியது. இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒரு முறை எழுதி பதிந்து விட்டால் அதை அவ்வளவு எளிதாக ரத்து செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கிஃப்ட் டீடு மாதிரி, ஒரு ஆளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா கிஃப்டை ரத்து பண்ண முடியாது. அதுபோன் இது ஒரு கிஃப்ட் டீடு மாதிரியானது. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில சட்ட விதிகளின்படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியும். செட்டில்மெண்ட் ஆவணத்தை வந்து எதற்காக ரத்து செய்கிறோம்? இப்போது நாம் வந்து ஒரு கிரயம் எழுதி கொடுக்கிறோம் அப்படி என்றால் அதற்கு மறுபயனாக எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவரிடமிருந்து ஒரு பணத்தை பெறுவார். இது வந்து கிரயத்தில். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து மறுபயனுக்கு பதிலாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பின் காரணமாக என் வாழ்நாளிலேயே உனக்கு ஏதாவது செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த வாசகங்கள் தான் செட்டில்மெண்ட் டீடில் இருக்கக்கூடிய மறுபயன். அப்போ அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கும். அப்போ செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து ஒரு வாஞ்சையுடன், உண்மையான அன்புடன், உண்மையிலேயே இது செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுபவர் வந்து அவர் மட்டும் அந்த ஆவணத்தில் கையெழுத்து செய்தால் போதும். யார் பேரில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுகிறோமோ அவங்க கையெழுத்து போடுறதுக்கோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அன்பின் அடையாளமாக, அன்பின் வெளிப்பாடாக அந்த சொத்தை ஒருவருக்கு எழுதி கொடுக்கணும். அது இல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி மிரட்டல் பண்ணி ஏதோ ஒரு இதை வச்சு மிரட்டி அவரை விருப்பத்திற்கு மாறாக அந்த ஆவணம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்க முடிந்தால் அதை ரத்து செய்யலாம். அதே மாதிரி ஏமாற்று வேலையாக, மோசடியாக ஒரு சொத்தின் விவரங்களை மறைத்து அல்லது தவறான தகவல்களை கூறி ஏமாற்றி ஆவணத்தில் கையெழுத்து வாங்கியிருந்தால் அதை நிரூபிக்க முடியும் என்றால் அதனை ரத்து செய்ய முடியும். அதே மாதிரி வயதானவர்கள் அல்லது உடல்நலம் குன்றியவர்களுடைய அவருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை தன்வசப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பெற்றிருந்து அதன் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருந்தால், சில செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து ஏதாவது நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை வந்து சொத்தை பெற்றவர் அந்த யாருக்கு பேரில் செட்டில்மெண்ட் எழுதுகிறமோ அவர் வந்து அந்த நிறைவேற்றத்தை அந்த செட்டில்மெண்ட் எழுதக்கூடிய அந்த வாசகங்களுக்கு எதிராக, அந்த நிபந்தனைக்கு எதிராக மீறப்பட்டிருந்தால் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யலாம். இதை பற்றி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 பிரிவு 23 வந்து இதை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு மூத்த குடிமகன் அப்படிங்கிறது 60 மேற்பட்டவர், தனது வாரிசுக்கோ அல்லது வேறு நபருக்கோ அவர்கள் தன்னை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சொத்தை செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து பின்னாளில் அவர்கள் அந்த சொத்தை பெற்றுக்கொண்டு அந்த முதியவரை பராமரிக்க தவறினால் அந்த மூத்த குடிமகன் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் RDOன்னு சொல்லுவோம், அவர்கிட்ட போய் மனு அளித்து அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யலாம். அதே மாதிரி சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 பிரிவு 126, இந்த பிரிவின்படி ஒரு கொடை அல்லது செட்டில்மெண்ட் ஆவணத்தை எப்போது ரத்து செய்யலாம்னு அதில் சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தில். அப்போது குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது நிபந்தனை நிறைவேறாத பட்சத்தில் இந்த ஆவணம் ரத்தாகும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்ட ஆவணத்தில் எழுதியிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ரத்து செய்யலாம். அப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழு மனதுடன் எழுதி தரப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை சொத்து கொடுத்தவர் தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. அதே மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 1872 இதில் பிரிவு 15 என்ன சொல்லுது, பிரிவு 17 என்ன சொல்லுது, மோசடி பிரிவு 17 சொல்கிறது, கட்டாயப்படுத்துதல் பிரிவு 15 சொல்கிறது, அல்லது தவறான செல்வாக்கு பிரிவு 16 சொல்கிறது, இவற்றின் கீழ் ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருந்தால் அது சட்டப்படி செல்லாது ஆகும். இதை நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த ஆவணத்தை எப்படி ரத்து செய்ய முடியும்? தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது, பார்த்துக்கிடுங்க. இந்த ஆவணத்தை சொத்தை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக அவர் மட்டுமே சார்பதிவாளர் அலுவலகத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவில் நீதிமன்றம் அப்படிங்கிறது மோசடி அல்லது மிரட்டல் காரணமாக செட்டில்மெண்ட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட நபர் தகுந்த ஆதாரங்களுடன் சிவில் நீதிமன்றத்தை நாடி இந்த ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடரலாம்.

0: முதியோர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் போய் பார்த்தீங்கன்னா, முதியோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் வருவதாக இருந்தால் சிவில் நீதிமன்றம் செல்ல தேவையில்லை, நேரடியாக ஆர்டிஓவிடமே கொடுத்து மனு அளிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் பராமரிப்பு நிபந்தனை இருந்தாலோ அல்லது ஆவணமே மோசடி என்று மிரட்டல் மூலம் பெறப்பட்டது என்று நீதிமன்றத்தில் நிரூபித்தாலோ மட்டுமே அதை ரத்து செய்ய முடியும். மற்றொரு தொடரில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நீர்களை வழக்கென்று வந்தால் நீர்களை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் செட்டில்மெண்ட் ஆவணம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு தகவல்கள் தந்தாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். நேரம் 8:10. இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முக்கியமே இல்லைங்க, இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புதிய நாள் புதிய வாய்ப்புகளோட கதவு. இன்றைக்கு நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா அந்த சிரிப்பு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல எண்ணம் இன்றைக்கு நாளை அழகாக்கும். அதனால் தன்னம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. மொழி திரைப்படத்திலிருந்து

0: உற்சாகமான இனிய காலை பொழுதில் இது நிலை பண்பலை 102.6 நேரம் 8 மணி 17 நிமிடம். நேயர்களே, இப்போ நீங்கள் கேட்கலாம் வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. உரை வழங்குறாங்க சுந்தர பாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள்.
1: பரதநாட்டியத்தில் அடவு முறைகளை பின்பற்றுவோர் ஒவ்வொருவரும் தனித்தனி பத்ததி பாணி அதாவது வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். அத்தகு முறைகளை பிரபலமடைய செய்த குருமார்களின் ஊர்களின் பெயரோடு இணைத்து அவை வழுவூர் பாணி, பந்தனை நல்லூர் பாணி, காஞ்சிபுரம் பாணி என்று அழைக்கப்படுகின்றன. அடவுகளை கற்றுத்தரும் வகைப்படுத்தும் மேடையில் நிகழ்த்தும் முறைகள் கூட ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றன. ஒவ்வொரு ஆசிரியரும் கற்பனா சக்திக்கேற்ப தனக்கென ஒரு தனிப்பாணியை அமைத்து அதில் வெற்றி நடை போடுகின்றார்கள். பாணிகள் வேறுபட்டாலும் அடிப்படை இலக்கணமான அடவுகள் மாறுவதில்லை. நடன பாணியில் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தவும் நாட்டிய திறனை மேம்படுத்துவதும் அடவுகளே. நாட்டியத்தின் போது மேற்கொள்ளும் அங்க அசைவுகளுக்கு ஈடாக சீராக எடுத்து வைக்கப்படும் காலடிகளே அடவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. பரதநாட்டியத்தின் உன்னத வடிவில் ஒரு முக்கிய அங்கமாய் திகழ்வது சொல்கட்டு. சொல்கட்டுகளின் ஓசை நயத்திற்கேற்பவே அடவுகளின் கலவை நிகழ்த்தப்படுகிறது. நடனத்தின் சிறப்பை மென்மேலும் உயர்த்த இது உதவுகிறது. அத்தகு சொற்கட்டு நாட்டியத்தின் துவக்கத்தில், இடையில், நிறைவு பகுதிகளில் எங்கு வேண்டுமானாலும் இசைக்கப்படலாம். சொற்கட்டு என்னும் தமிழ் சொல்லுக்கு சொற்களின் கோர்வை என்று பொருள். சொற்கட்டோ ஜதி என்று அறியப்படுகிறது. த தி தோம் நம் போன்ற ஓரசை சொற்களே சொற்கட்டின் அடிப்படை. அவற்றுடன் ஜேக்குனா, ஜம்தரி ஆகிய சொற்களும் அக்காலகட்டத்தில் அணைந்தன. இசை வாத்தியங்கள் ஒரு சேர முழங்கும் போது எழுப்பப்படும்

ஜா என்னும் ஒலி கேட்பவரை களிப்பில் ஆழ்த்துகிறது. ஜதிகள் நடனத்திற்கு அழகு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜதிகள் தொன்மையானது என்பதை விளக்க கவி சக்கரவர்த்தி ஆகிய ஒட்டக்கூத்தரின் தக்காய பரணியில் ஜதிகளை பற்றி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. கர தலந்தரும் தமருக ஜதிபொதி கழல் புனைந்த செம்பரிபுற ஒலியோடு கலகலன் கலன் கலனென வரும் ஒரு கவியகஞ்சுகன் கழலினை கருதுவாம் என்றும் சதகோடி வித்தாள சதிபாய முகபாகை குதிபாய கடா என்று தொடங்குகிறது. ஒட்டக்கூத்தரின் காலத்தில் எண்ணற்ற தாள விதங்கள் இருந்தன. ஜதி பாரம்பரியமாக தொன்மையானது என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு. சொற்கட்டு என்கின்ற சப்தங்களின் பாரம்பரிய உதாரணங்கள் பல திருப்புகளில் கிடைக்கின்றன. வரகவியாக விளங்கியவர் அருணகிரிநாதர் சந்த ஒலி குறிப்புகளாக தமது சாகித்யங்களில் இடையிடையே உட்படுத்தி காட்டியுள்ளார் அருணகிரிநாதர். ஜதி பாரம்பரியத்திற்கு முன்னோடியாக நிற்பவர் அருணகிரிநாதர் என்றால் மிகையாகாது. அருணகிரிநாதரின் சப்தங்களில் பின்வருமாறு அவர் பாடுகின்றார். உதாரணத்திற்கு சண்முகப்பிரியா ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்தில்

இந்த திருப்புகளில் தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்தப்பதம்பைத்து பைரவித்தி கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதக சித்திர பௌரி குத்திரடக என ஓத என்று பாடுகிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் பெரிய வெற்றி ஒரே நாளில் வந்துடாது இல்லையா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி நாளைக்கு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கலாம். அதனால் எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, மனசில் ஏதோ ஒரு இடத்துல நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணிருங்கங்க. இது வந்து உங்கள் கனவுகளுக்கான வழிகாட்டியாக கூட இருக்கலாம். அதனால் எதுக்காகவும் யாருக்காகவும் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணவே செய்யாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கானது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அதனால் வெற்றி அப்படின்னு ஒன்று உங்களுக்கு பிடிக்கும்னா அதுக்கான பாதையை அமைச்சிக்க வேண்டியதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளின் 2026 தினசரி நிகழ்வுகள்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்
3: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: அரேபிய நாடு, அங்க ஒரு ஆட்சி தலைவர், அரேபிய நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டவர். அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார், கலீஃபா அவர்களே எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம். இதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன், அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என் குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபுபக்கர், இறை தூதர். முகமத் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர். அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சித்தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர். சரி, வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்குது. அப்படி பார்த்தா அபுபக்கரும் அகதி தானே, அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீஃபா அபுபக்கருக்கு இந்த அகதி உதவி தொகையை தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம். குடும்ப செலவுக்கு அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் கலீஃபாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்து ஆசையாக இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதாக இல்லையே, இந்த நிலையில் தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ட்டுருக்கார் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபுபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க, இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம், அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேறு சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த அந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலேருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில் சேர்த்துவிடு அப்படின்னாராம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குதுன்னு பார்த்துருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் வந்து அடுத்தபடியாக கலீஃபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாராம். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ உமர் சொன்னாராம், அபுபக்கரே, இந்த முன்மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம். கடைசியாக அபுபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி.

0: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா நம்ம ராஜ்யத்தில் இனிமேல் லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர். இதுக்கு அவர், அப்படி இல்லைங்க, இனிமேல் கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நேரமிட்டு மணி 56 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதை தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளால் இருக்கிற வரைக்கும் வழிகளும் பாதைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு தன்னம்பிக்கையோட முன்னேறுங்க. இந்த நாளில் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இப்போ பாடல் வந்துட்ருக்கு. நீ வருவாயின திரைப்படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் பேச இருக்கிற தலைப்பு, உங்கள் பெற்றோரை நினச்சி நீங்கள் இன்றைக்கும் வியக்கிற குணம் எது, இது பற்றி நீங்கள் பேசலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கை

விளையாட்டுப் போட்டியின் பழுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் 9:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சிக்கு நேர்களை உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ரெண்டு முகங்கள் இருக்கும். அதுதான் நம்மளுடைய பெற்றோர்களுடைய முகங்கள். நாம் பேச கற்றுக்கிட்டலேருந்து முதல் வார்த்தையிலிருந்து வாழ கற்றுக்கிட்டுறது, இப்படி நிறைய பாடத்தை நம்மளுக்கு சொல்லி தந்தவங்க நம்மளுடைய பெற்றோர்கள். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நம்மளை வழி நடத்தினவங்க அவங்க தான். வயது எவ்வளோ ஆனாலும் அவங்களுடைய சில குணங்கள் வந்து இன்றைக்கும் நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் அப்பாவா, ஆஹா, அது ரொம்ப அருமையாக பண்ணுவார், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, எங்கள் அம்மாவா ரொம்ப உதவும் மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு இன்றைக்கும் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு சில குணங்கள் வந்து நம்ம பெற்றோர்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அழகான குணங்களை தான் இன்றைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் நினைவுபடுத்த இருக்கிறோம். நேர்களே, இது பற்றி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் 256-11-32 மற்றும் 256-11-33. நம்ம நெல்லையோட இணைப்பு 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சார், சொல்லுங்க.
2: எங்க அப்பா கிட்ட எழுந்து பார்க்கக்கூடிய குணம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க ஆட்டோமொபைல் தொழில இருக்கோம்.
1: சரி,
2: யாரு முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டிக்குவாரு.
1: ஓ, சூப்பருங்க.
2: ஆமா, அதாவது அந்த காலத்துல உள்ள இங்கில இருந்து எல்லாமே யாராவது முடியலன்னு போட்டு போயிட்டு அதை முடிச்சு காட்டிக்குவாரு. ஆமா, அதே மாதிரி நான் சின்ன பிள்ளையில எங்க அம்மா கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
1: சரி,
2: அந்த கல்யாணத்துல அது ஏழப்பட்ட குடும்ப கல்யாணம், அந்த பொண்ணுக்கு காத்துல கம்மல் கூட கிடையாது. பாத்துங்க, எங்க அம்மா போய் அது நின்னு பாத்துட்டு இருக்கும் போது, என்ன பொண்ணு காத்துல கம்மல் கூட இல்ல அப்படின்னு
1: சொன்னாங்க.
2: இல்ல, பின்னால போடலாம்னு சொல்லி இருக்காங்கன்னு நல்லா போட்டீங்க ஐயா அப்படின்ட்டு டக்குன்னு எங்க அம்மா காத்துல அந்த கம்மலை கலத்தி அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு கட்டிட்டு வந்தாங்க. அதை திரும்ப கொடுக்குறது எங்க அம்மா, வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: பாத்தீங்களா, சூப்பருங்க ஐயா. உண்மைதாங்க, நாமளே வந்து யோசிப்போம் இல்லையா, நம்ம அம்மா அப்படி பண்ணாங்க, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுல தான் எனக்கு இருக்கும். சூப்பருங்கய்யா, நல்ல ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. முதல் நேரம் வந்து நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் ஐயா. யார் எங்க பேசுறீங்க?
3: குமரி மாவட்டம். சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: என்னன்னா,
3: மறக்க முடியாத சம்பவம். என்ன சம்பவம்னா, சின்ன வயசுல என்னன்னா, யார்கிட்டயும் கடன் வாங்க கூடாது. கடன் வாங்காம, கடன் வாங்கினா கடத்தை கொடுக்கணும். கடன் வாங்காம வாழ்க்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. கடன் வாங்கினா உண்மையிலேயே பெரிய

0: வாழ்க்கையிலேயும் மறக்க முடியாத சம்பவத்து இல்ல, யாரும் இல்லாம இருந்தாலுமே நானே சமையல் நல்லா சாப்பிடுவேன் சொல்லிக் கொண்டு மறக்க முடியாத சம்பவத்து உங்களுக்கு நினைவு கூட்ட உங்களுக்கே வாழ் சொல்லி நான்
1: அடித்தனியர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: நான் மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சிங்காரவேலையா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா. நல்ல வெக்க காலையில 8 மணிக்கே இங்க அடிமையா இருக்கு.
1: அப்படியா?
2: ரேடியோவில நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எல்லாம் போகணுங்கிறதையும் நியூஸ்ல சொல்றாங்க பாருங்க. வெப்பம் அதிகரிக்கும், ஜாக்கிரதையா முதியவர்கள் எல்லாம் இருங்க, கொஞ்சம் பக்கம். இதெல்லாம் வந்து சொல்லும் போது எங்களுக்கு இந்த ஆழ்ந்த வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே போல நீங்களும் இப்ப தரிசாமே எங்க தாய் தந்தைய தாய் தந்தை சொல்றத பத்தி கேட்டிருக்கீங்க. எங்க அப்பா வந்து ஒரே வார்த்தை சொல்லுவாரு, ரெண்டு மூணு வார்த்தைகளுக்கு, நீ வந்து கடுமையா உழைக்கணும், காலமெல்லாம் உழைச்சா உனக்கு எந்த நோயும் வராது, உனக்கு எந்த பண கஷ்டமும் வராது அப்படின்னு பாரு. அதே போல இன்று வரைக்கும் என்னுடைய பருவ காலத்துல இருந்து இது வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு நன்றி.
1: நன்றிங்க. நேர்களை நம்ம ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் பெற்றோரை நினச்சி இன்றைக்கும் நீங்கள் வியக்கிற குணம் என்ன அப்படின்னு நேர்கள் பார்த்தீங்கன்னா நேரலையில் அவங்களுடைய கருத்துக்களை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உழைப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி எனக்கு அது ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, உதவி பண்ணுறது, ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறது என்கிட்ட இருந்துச்சோ இல்லையோ, அவங்கக்கிட்ட இல்லை அதனால் என்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா பண்ண அந்த விஷயம், அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, அதோட சமையல் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னும் நம்ம கிட்ட ஒவ்வொரு விஷயங்களா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்துட்டு இருக்கு தவமாய் தவம் இருந்து திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாரு. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 9:16 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பேசுகிற தலைப்பை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்கிறது ஞாபகம் வந்துச்சுங்க. நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல குடும்பம் தான் ஒரு நல்ல சமுதாயத்தோட அடித்தளம் அப்படின்னு. அந்த நல்ல குடும்பத்தை உருவாக்குறோம்.

0: அந்த வீட்டு பெற்றோர் தான் இல்லையா? அப்படிப்பட்ட பெற்றோரை நினச்சி இன்றைக்கும் நீங்கள் வியக்கிற குணம் என்ன, இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில் நேரடுத்தினியர். வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமேஸ்வரம் நலம் நலந்தையா?
0: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: அதாவதுமா, என்னுடைய பெற்றோர்கள்ட்ட நான் பார்த்து உயர்ந்த விஷயம், எங்க அப்பா என்னுடைய அப்பாவிடமா இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் விஷயம் வந்து அவருடைய அந்த எளிமைமா. அதாவது ரொம்ப ஆடம்பரமே இருக்காது, அமைதியா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் கஷ்டம். அடுத்தால எங்க அம்மாட்ட பார்த்து உயர்ந்த விஷயம் என்னன்னா, மெமரி பார்த்து ஏதாவது ஒரு இந்த பால் கணக்கு இந்த தயிர் கணக்கெல்லாம் இத்தனை நாள் வாங்கியிருக்கேன் உழவுடா, அதுக்கு எவ்வளவுன்னு பார்த்து சொல்லுன்னா நான் நோட்டும் பேனாமையும்
0: எடுத்தேன்.
1: அவங்க டக் டக்குன்னு இத்தனை நாள் இத்தனை இதுன்னு கணக்கை சொல்லி ரூபாயை கொடுத்துட்டு வந்தேன்
0: பாத்தீங்களா. ஆனா வந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, கரெக்ட் தானா?
1: அது ஒண்ணு. அதனால பாத்தீங்கன்னா, இந்த எங்க தாத்தாவுடைய பிறந்த நாள், எங்க தாத்தாவுடைய திதி, இந்த கல்யாண நாள், இது பிறந்த நாள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்ப நான் என் பையன் பிறந்த நாள் தான் டைரியை கிடைச்சிக்கிட்டு
0: இருக்கேன்.
1: அந்த ஒரு மெமரி பவர் வந்து இன்னைக்கு வேற அவங்கள மாதிரி யாருக்குமே வராது.
0: உண்மைதாங்க. ஏன்னா இப்பவே நம்மளுக்கு நிறைய விஷயம் மறந்த மாதிரி இருக்கும், நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா மறந்த மாதிரி இருக்கும் இல்லையா?
1: அதே மாதிரி இந்த மாத கணக்குகளை பாத்தீங்கன்னா, வேலனோட வேலைன்னு 8-9 அப்படி ஒரு கணக்கை பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாவும் பெருமிப்பாவும் இருக்குமா.
0: சூப்பருங்கய்யா, மகிழ்ச்சியா எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றி.
1: நன்றிமா, நன்றி.
0: வாங்க, வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இளங்கோ பேசுறேம்மா.
0: இளங்கோ சார் சொல்லுங்க.
2: அதாவது நமக்கு தெரிஞ்சீங்க, யாராவது இருக்கும்போது நாம சாப்பிடும் போது டீ காபி சாப்பாடு எதா இருந்தாலும் சாப்பிடும் போது அவங்களை பாத்துக்கிட்டு சாப்பிட கூடாதாம்மா. ஆமா, அந்த பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு நாம சாப்பிடல ஏதோ கொஞ்சமாவது குடுத்து சாப்பிடணும்.
0: ஆமா
2: ஆமா, இல்லைன்னா அவங்கள போ வச்சு சாப்பிடணும். அவங்க பாக்குறப்ப ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து சாப்பிடுறதால கூட சாப்பிடணும் எண்ணங்கள் தோணும். அதனால நம்ம எதா இருந்தாலும் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு இருக்கிறத கொஞ்சம் குடுத்துட்டு சாப்பிடணும். அந்த பழக்கத்தை நம்ம பண்ணிக்கிட்டோமா தான் பிரச்சனை இல்லை. நமக்கு நாளைக்கு இதே மாதிரி நமக்கு சூழ்நிலை ஏற்படாம இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்காம, நான் சாப்பிடும் போது அப்படிதான் நினைப்பேன். யாரா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பா டீயாவது சாப்பிடாம போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க டீ சாப்பிட்டு வந்தா கூட சாப்பிடுங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, வேணான்டுவாங்க. அதனால இந்த அம்மா டீ சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க, இல்ல வேணாம் என்ன சாப்பிடுங்க சொல்லுன்னு சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப வந்து டீயோ காஃபியோ அல்லது நேரத்துக்கு வந்தா அது சாப்பாடு எதுவும் இருக்கிறதையோ கண்டிப்பா சாப்பிட்டுதான் போவாங்க. அந்த பழக்கத்தை எங்க பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: சூப்பருங்கய்யா, சூப்பர். நன்றிங்கய்யா, நன்றி,
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம், லட்சுமி ஜெகன் மேடம்.
0: வணக்கங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: கனகாமா சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க கனகாமா, நல்ல மகிழ்ச்சியா உற்சாகமா வந்திருக்கீங்க.
3: ஆமா, பெற்றோரை பத்தி சொல்றப்போ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், ஏன்னா நமக்கு வாழ்வு தந்தவங்க அவங்கதான்.
0: கண்டிப்பா.
3: அதவரை பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு 77 ஆகுது, இப்போ வந்து வெளியூர்ல வேலை பாக்குறாங்க.
0: சரி,
3: அது எனக்கு கண்டிப்பா பெருமையான விஷயம். எங்க அப்பாவுக்கு பெருமை, அதை விட எப்ப அவங்கள போல இருக்குன்னு
0: நினைப்பேன்.
3: எளிமையா இருப்பாங்க, தனக்கு இவ்வளவு இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு என்னமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எப்பா உனக்கு என்னப்பா குறைன்னு சொன்னாலும், இப்ப இருக்குமோ நாளைக்கு இருக்காதுமான்னு
0: சொல்லுவாரு.
3: கண்டிப்பா அதை நான் புரிஞ்சுக்கணும். நிறைய படிச்சிருக்கான்ட்டு என் இதே இருப்பாங்க. நம்ம ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தன் அண்ணா சொன்னது போல மெமரி பவர்,
0: எங்க
3: அப்பாவுக்கு திடீர் இப்ப வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்கும். அதே போல கணக்கு போடுறதுலயும் பெஸ்டா இருப்பாங்க. இது இது வரை இப்படி வரும். அது போல எங்க அம்மா பாக்க வச்சு சாப்பிடக்கூடாது, இதுக்கு முன்னாடி நேயர் சொன்னாங்க.
0: ஆமா,
3: அதே குணம் இருக்கு எங்க அம்மா கிட்ட. அதுவும் பெருமைப்படுற விஷயமா நினைக்கேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்கம்மா. நேர்களே, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு விதமான விஷயங்கள், இந்த குணம் வந்து எங்கள் பெற்றோர்கிட்ட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, மெமரி பவர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, நாம் இப்போ கொஞ்சம் வயசானோடனே எனக்கு வயசாக மறந்து போகுதுன மாதிரி நாம் பேசிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம அப்பா அம்மா கரெக்டாக இது இது யாருடைய பிறந்த நாள், யாருடைய கல்யாண நாள், இதெல்லாம் வந்து

அக்யூரேட்டாக அப்படியே விரல் நுனியில் வச்சு எங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நிறைய பெற்றோர்கள் இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கி வீட்டுக்கு வந்தவங்களை வாங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம வாயை திறந்து சொல்கிறது அப்படிங்கிறதே குறைஞ்சிட்டு வர மாதிரி தோணுதுங்க. நம்ம குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பழக்கத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும். வந்தோன்னா உட்காருங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, இல்லை ஏதோ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. சாப்பிடுங்க, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நாம் செஞ்சால் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து கற்றுப்பாங்க. ஏன்னா நம்மளோட பெற்றோர் செஞ்சதை நாம் இன்றைக்கு ஞாபகப்படுத்தி சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா. இதே மாதிரி நம்ம குழந்தைங்க சொல்லணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. வலிமை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 9:27. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள் பெற்றோரை நினச்சி நீங்கள் வியக்கிற குணம் என்ன அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். ஒரு ஒரு நேயர்களும் ஒரு ஒரு விதமான கேரக்டர் எங்கள் அப்பா அம்மா கிட்டே இருக்குதுங்க. இன்றைக்கும் நினச்சி பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் நேர அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் ஐயா.
1: அதாவது வந்து எங்க பெற்றவங்களை பெற்றோர்களை பார்த்துனா வியந்த ஒரு இது வந்து, சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா வந்து குழந்தைங்க நம்ம பொண்ணுங்க, அவங்க என்னோட கூட பிறந்தவங்க ரெண்டு பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா எங்க அப்பா கொடுக்குற பணத்தை எல்லாம் மிச்சப்படுத்தி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்பயே சேர்த்து வச்சாங்க. அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒன்னு ஒன்னா சேர்த்து வச்சு, அப்புறமா என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்கக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா கேட்கிறப்ப எல்லாத்தையும் வச்சு நகை அந்த ஜாமான் ஜாமான் பாத்திரம்லாம் சேர்த்து வைப்பாங்களா, அதெல்லாம் ரெண்டு ரெண்டு எல்லாத்துக்கும் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அப்படியெல்லாம் எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி எங்க அப்பாவும் வந்து முன் யோசனையா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு பணம்லாம் சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் யாருக்கே கடன் வாங்காம ரெண்டு பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அவங்க பணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும், ரெண்டு பேருக்கும் இவ்வளவு ஒரு சிந்தன சிக்கனமான ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான ஒரு கேரக்டர் எங்க அப்பா கிட்ட இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி.
0: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கங்க, நான் ரெடியா இப்படி செல்வம் பேசுறேன்.
0: செல்வம் ஐயா சொல்லுங்க.
2: எங்க அப்பாவோட கேரக்டர்னா ஒரு பெரிய ஒரு கேரக்டர், என்னன்னா ஒரு கேரக்டர் தான் சொல்றேன்.
0: சரி.
2: வேலை பார்க்கக்கூடிய ஆளுகளுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்கக்கூடியதை கரெக்டா அவங்க வேலை பார்த்த டைத்துல கொடுத்துடணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க இன்னைக்கு தரேன் நாளை தரேன் ரெண்டு நாள் கழிச்சு தரேன் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, நம்மட ரூபா இல்லாட்டா இருந்தா இல்லாட்டாலும் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கியாவது அவர்களுடைய தொழில் பார்த்து அவங்க அந்த டயத்துக்கு இப்ப சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கணும்னா அவங்க ஒரு மாதம் முன்னாடியே கொடுக்கணும், லேட் பண்ணக்கூடாது.
0: பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாங்க, நம்ம கரெக்டா அந்த தொகையை கொடுக்கும்போது உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கும். நல்ல ஒரு கரெக்டருக்கு நன்றி.
2: இன்னொரு விஷயங்க, ஒரு நிமிஷம். கண்டிப்பா, நானும் ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன். எங்க அப்பா வந்து ஏண்ட ஸ்டிச்சிங் பண்ணி வாங்கிட்டு போனாங்கன்னா தையகுலி கொடுத்து வாங்கிட்டு போவாங்க.
0: ஓ அப்படியா?
2: என்னன்னா வந்து தொழில வந்து பைசால வந்து தொழில் பார்க்கக்கூடிய ஆள் யாரா இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் யாரா இருந்தாலும் சரி, தொழில் நீங்க தனிப்பட்ட முறையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சக உதவி பண்றது வேற, தொழில் பார்க்கக்கூடிய ஆள் தொழில் பார்த்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாச்சுன்னா அது காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேண்டாம்ப்பா, என்னப்பா ஏண்ட பிடிக்கீங்க அப்படின்னு. இல்ல இல்ல, அதுல தொழில் பாத்துருக்க, நீ தனிப்பட்ட முகத்துல ஒரு சந்தோஷமும் வரும். நமக்கு வந்து வாங்கிட்டோம் சந்தோஷம். இது ஒரு பெரிய கேரக்டருங்க, சூப்பரா இருக்கு எங்க அப்பா சொன்னது.
0: நல்லதுங்கய்யா, நன்றி.
2: நன்றிங்க.
0: வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
3: அம்மா சமத்தத்துல இருந்து சுபா பேசுறேன் மேடம்.
0: சுபாமா சொல்லுங்க.
3: மேடம், எங்க அப்பா கிட்ட இருக்கிற மெயின் குணம் அப்படின்னா அவங்க என்ன இருக்கு இல்லங்கறத விட யாரும் கேட்டாங்க அப்படின்னா கையில என்ன இருந்தாலும் ரூபா எடுத்து கையில கொடுத்துருவாங்க, ரொம்ப வயசானவங்களோ யாரு
0: பாத்தீங்களா.
3: தர்மம் பண்றோம், நம்ம தர்மங்கிறத விட அவங்க வந்து ஒண்ணு கேக்குறாங்க, பசிக்காய் கேக்குறாங்க, நம்மட்டா இருக்கு அது ரெண்டாவது விஷயம். நம்ம கொடுத்தா வந்து அதனால அவங்க ஒரு கப் காஃபி குடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு இதுதானே, அந்த மாதிரி இருக்கும் கேரக்டர் வந்து எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிச்சது நினைப்பேன். நல்ல கேரக்டரும் கூட, நீங்களும் பழகிக்கோங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா, அது மாதிரிதான் நம்ம பிள்ளைங்களும் பழகணும். அது மாதிரி இப்ப என் பையனும் என் வீட்டுக்காரங்களும் அப்படிதான், அவங்களும் அவங்க மாதிரிதான் யார் என்ன கேட்டாலும் உடனே கேட்கறத விட கேட்டு கொடுத்துருவாங்க வேணுமா அப்படின்னு.
0: சூப்பருங்க.
3: அது மாதிரி தான் இப்போ நம்ம பையனும் அவனே ஆளும் அதே மாதிரி அப்படியே பையனும் பழகிட்டு இருக்கான்.
0: நன்றிங்கம்மா. நன்றி.
3: ஓகே ஓகே மேம். ஓகே மேம்.
0: நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பெற்றோரை நினைச்சு இன்னும்

0: நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி என்ன குணம் இருக்குது அப்படின்னு தான் கேட்டோம். வரிசையாக ஒரு ஒரு கேரக்டர் இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. எப்படி அப்படின்னா, செல்வம் ஐயா சொன்ன மாதிரி சம்பளம் வந்து வேலையை செய்கிற ஆட்களுக்கு எங்கள் அப்பா கரெக்டாக சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உறவு வேறு, தொழில் வேறு. உறவு இருந்தாலும் தொழில் அப்படின்னு வரும்போது அந்த பணம் விஷயத்தில் கரெக்டாக இருந்தோம்னா எங்கள் அப்பா கரெக்டாக இருப்பாங்க, இன்றைக்கும் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை என்கிட்ட இருக்குதோ இல்லையோங்க, என் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட இல்லை, அதனால் என்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையான நிறைய குணங்கள் வந்து நம்ம பெற்றோருக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்ருக்கு. அபியும் நானும் திரைப்படத்திலேருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 9:39. நேர்களே, இது ஆனந்த பொங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம், உங்கள் பெற்றோரை நினச்சி இன்றைக்கும் நீங்கள் வியக்கும் குணம் எது அப்படின்னு. நேயர்கள் நேரலையில் அவங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலிங்கம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: ஜெகன் மேடம், வாழ்த்துக்கள் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அம்மா, உங்கள் பெற்றோரை நினைத்து இன்னும் வியக்கும் குணம், ஒரு அருமையான தலைப்புமா. அம்மா
0: சொல்லுங்க.
1: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னுடைய அம்மா, நாங்க 5-6 பிள்ளைங்க உண்டுமா, ஒரு நாள் கூட கோவப்பட்டு இந்த ஒரு கட்டு சொல் சொன்னதே கிடையாது. கடனே வாங்க மாட்டாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தாண்டா சிறந்த வாழ்க்கை, ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த கடைசி காலம் வரைக்கும் எங்க அப்பாவும் கடன் வாங்கல. நாங்களும் அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்கணுமா, யாருமே இதுவரைக்கும் கடன் வாங்கி நாங்க வாழ்க்கை நடத்தலாமா? இருக்கிறது சிறப்புடன் செய்து கொண்டிருக்கிறோம். தாய் தந்தருடைய அறிவுரைப்படியே நாங்க நடந்து கொண்டிருக்கிறனால இன்னைக்கு நாங்க நல்ல நிலைமையில இருக்கோம், பேரும் புகழோட இருக்கிறோம்.
0: சூப்பருங்க,
1: நந்தியம்மா.
0: நன்றிங்க. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: வணக்கம்மா, யார் இங்க பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சின்ன சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க சசிகலாமா.
2: நான் பெற்றோரை நினைத்து இன்னும் வியக்கிற விஷயம்ப்பா, என்னோட தந்தை வந்து ஒரு எக்ஸ்பயர்மேன்ப்பா.
0: சரி.
2: அந்த கால எஸ்எஸ்எல்சி படிப்பு, ஆனாப்ப ஆங்கிலத்துல வந்து எழுதவும் பேசவும் எந்த தயக்கம் இல்லப்பா. அது என்னை எப்பயுமே இது வியக்க வைக்கும்ப்பா. அவ பணியில் இருந்து விடுப்பு ஓய்வு பெற்றுப்பா, எங்கள் ஊர்ல ஒரு டாக்குமெண்ட் ரைட்டா இருந்தாரு. அப்ப ஒரு சூழ்நிலையில வந்து ஆங்கிலத்துல பத்திரம் எழுதுன்னு சொன்னாங்க. எங்க அப்பா தயங்காம பத்திரத்தை எழுதி ஆங்கிலத்தில் எழுதி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிய வச்சது வந்து எல்லோருக்கும் வேப்படைச்சிருந்துப்பா. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல விட்டது பட்டானால் வாட்டேன்னு சொல்லி கேட்கக்கூடிய இங்கிலீஷ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா எங்க அப்பா வந்து அந்த எஸ்எல்சி அந்த காலத்துல படிச்சாலும் கூட அவ்வளவு புலமை இருந்தது வந்து எங்களை ரொம்ப வியக்க வச்சிருச்சுப்பா. ரெண்டாவது நிறைவாக, என்னுடைய அம்மா வந்து ஒரு பொறுமை சாதிப்பா, எல்லா உறவுகளையும் தாங்கி பிடிச்சு ஒரு ஆதரிக்கோட பண்புப்பா. அவங்க நாட்டினார்கள் யாருமே கவனிக்க மாட்டாங்க பொதுவா.

0: எங்க அம்மா அவங்களுக்கு குளிக்க வச்சு தலைச்சி விட்டு அழகு பார்த்து அவங்களுக்கு எல்லா கடமையும் செஞ்சது எங்களுக்கு ஒரு வழியாட்டியா இருந்துப்பாங்க. நாங்களும் பொறுமையா இருந்து குடும்பத்தை நடத்த கூட பண்பு வந்து எங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிங்கம்மா. வாங்க வணக்கம்.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் பெருகமல் இருந்து வீரம் முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கய்யா.
2: எங்க பெற்றோர்கிட்ட இருந்து நான் பார்த்து எந்த இன்னைக்கு வரைக்கும் அதை போய் கடைபிடிச்சு வரக்கூடிய கோணம் என்னன்னு
1: சொன்னா,
2: அப்போ வந்து ரொம்ப சின்ன பையன் மூணாவது படிச்சுட்டு இருக்கிறேன்.
1: சரி.
2: அப்ப கலைக்கு ஜாமாங்கிறதுக்கு ஒரு ரூபாய் காசை குதியை நினைச்சிக்கிறாங்க. கடைக்காரங்க கணக்கு பார்த்துட்டு கடையில வந்து 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. கணக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அது கூட எங்க அம்மாட்ட குத்தி எங்க அம்மா கணக்கு சொல்லும் போது 15 நிமிஷம் கூட இருக்குது. அவங்க என்ன சோதிக்கிறதுக்காக இந்த 15 நிமிஷம் வச்சுக்கலாம் இவனே அப்படிங்கிறாங்க. அவங்க காசுமா அதான் உடைய முதல் போய் கொடுத்துடுவா. யார்ட்டு காசு கொடுத்தா காசு வாங்க கணக்கு பார்த்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த காசை திருப்பி கொண்டு போய் குடுக்க சொல்லிட்டாங்க. 15 பைசா கொண்டு போய் அதை நினைச்சு பார்த்து இன்னைக்கு வரையும் யாரையும் ஏமாத்த கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதே மாதிரி எங்க அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு போற தானா குரான் ஓதி கொடுத்தாங்க எனக்கு எல்லாம். அவங்களோட நான் ஓதி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த கிதை கடைபிடிச்சு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் குரான் ஓதி கொடுத்து அவங்கள ஓத வச்சிருக்கேம்மா. அந்த பெற்றோரை பார்த்து இன்னைக்கு வரையும் அவங்க ரொம்ப கண்டிஷன் கரா இருப்பாங்க. எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஒரு கம்பீரமா கரா இருக்கும். இன்னைக்கு அவங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுற அந்த மாதிரி.
1: அது நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு.
2: ஆமாமா.
1: நன்றிங்கய்யா. நன்றி.
2: நல்ல நல்ல நன்றி. நன்றிங்கம்மா.
1: நேர்களே, ஒரு ஒரு குணங்களும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறப்போ உண்மையிலே வந்து ஆமால அந்த காலத்து வயசானவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் இருந்திருக்காங்க, நாம் உண்மையில் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயம் வந்து நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருப்போம், கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனாலும் இன்றைக்கும் நம்ம அப்பா அம்மாவை நினைக்கும் போது இவங்கக்கிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை கண்டிப்பாக நம்ம இது நல்ல குணம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம வந்து ஒரு அலாரம் வச்சுட்டு காலையிலே எழும்பணும், 5 மணிக்கு எழும்பிடணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு முதல் நாள் தூங்கியிருப்போம். ஆனால் நம்ம எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம அம்மாவை பாருங்களேன், காலையில் யாருமே எழுப்ப மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எழும்பி வீட்டை சுத்தம் பண்ணுறதுலேருந்து காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லஞ்சு தயார் பண்ணி தர்றதுலேருந்து அவங்க கடமையாக அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்காக அம்மா அப்பா தியாகம் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நல்ல குணங்கள் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எந்த அளவு அந்த நல்ல குணம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சே ஆகணும். சரி நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துலேருந்து.

0: நேரம் 9:52. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். உங்கள் பெற்றோரை நினச்சி இன்றைக்கும் நீங்கள் வியக்கிற குணம் என்ன அப்படின்னு நேர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: நலமாக இருக்குமா? யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் தீட்டாம்பட்டியிலேருந்து பேசுகிறேங்கம்மா.
0: யார் பேசுகிறீங்கம்மா?
1: விஜயா பேசுகிறேங்கம்மா.
0: விஜயம்மா, சொல்லுங்கள்.
1: எங்கள் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து, எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வெகுளித்தனமாகவே இருப்பாங்க.
0: ஓ, சரி.
1: இப்ப தோட்டத்துல இருந்து ஒரு காய், கீரை இதெல்லாம் கொண்டு வந்தா கூட விக்க மாட்டாங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் ஊசியா குடுத்துருவாங்க.
0: ஓ,
1: ஆமா, அப்படியே குடுத்துருவாங்க. அது பழக்கம் எங்க அம்மாட்ட வந்து கத்துக்கிட்டது. அது வந்து காசுக்கு விக்க மாட்டோம், தோட்டத்துல வர்றதே ஊசியா கொடுப்பாங்க. அப்புறம் என்னன்னா, நாங்க 5 பேர் பொம்பளைங்க, ஒரு தம்பி. நாங்க தனித்தனியா இருந்தா கூட சூழ்நிலை சந்தர்ப்பத்துல வந்து, இப்ப வந்து தனித்தனியா இருக்கிறோம். முன்னால வந்து ஒன்னா தனியா இருக்கும்போது ஒரு பொங்கல் தீபாவளினா எல்லாருமே 5 பேர் வந்துருவோம். வந்தா ஒரே வீட்டுல வந்து நாங்க எல்லாருமே தூங்கிட்டு இருப்போம். எங்க அம்மா வந்து வேலை பார்த்து செய்வாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரங்க கூட சொல்லுவாங்க, உங்க அம்மா வயசானது வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்கீங்கம்மாங்க. எங்க வீட்டுக்காரங்களுக்கு ரெடி பண்ணி சாப்பாடை கொண்டு வந்து வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்ப எங்களுக்கும் அது மாதிரி, எந்திரிங்கம்மா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எது பண்டம் செஞ்சாலும் சரி, ஒளிச்சு வைக்கிறது, தூக்கி வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது, அதே மாதிரி காசு திருத்தனமா ஒளிச்சு வைக்கிறது, தெரியாம வைக்கிறது, அது எங்க அம்மாட்ட. எங்க அம்மா 80 வயசுல இறந்தாங்க, அப்ப வரைக்கும் கிடையாது. 5 ரூபானாலே எங்க ஐயாட்ட வாங்குவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. இப்பவும் நாங்க தனித்தனியா இருக்குமே தவிர, எங்க அம்மா என்னைக்கு ஒரு பானையில சாப்பாடு பொங்கி சாப்பிட்டோமோ அந்த மனசானது இப்பவும் எனக்கு, நான் வந்து வருத்தப்படுவேன். அப்போ மாதிரி இல்லையே அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் இப்பவும் நாங்க அந்த அக்கா தங்கச்சி ஒரு சில பேர் கணக்கு பாப்பாங்க. நாங்க வந்து இப்ப அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். அவ 1 ரூபா செலவழிச்சா நம்ம 2 ரூபா செலவழிக்கணும்ன்ற மாதிரி, யாரு 5 பேர் ஒரு இடத்துக்கு போனா யாரு முந்தி எடுக்கணும்னு தான் நினைப்போம். அவளுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எங்க அம்மாவோட இது வந்து நாங்க இன்னும் எனக்கு அந்த இது மைண்ட்ல இருக்கும். அதுக்குங்க
0: சூப்பருங்கம்மா, நிறைய நல்ல குணங்கள் சொல்லியிருக்கீங்க.
1: ஆமா, நிறைய நல்ல குணம் எங்க அம்மாட்ட இருந்து நிறைய. எங்க அம்மா இறந்தாலும் இப்ப எங்களோட
0: இருக்குது
1: நினைச்சிட்டு இருப்பேன். 5 பேர் நினைப்பாங்களா இல்லையோ, நான் நினைப்பேனா. மத்த குடும்பத்தை விட நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம்.
0: சூப்பருங்க,
1: வெளிப்படையா காட்டாம.
0: நன்றிமா, நன்றி
1: சந்தர்ப்பத்துல. நன்றிங்கம்மா, நன்றி.
0: அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யாரு இங்க பேசுறீங்க?
2: நான் கும்பகோணத்துல இருந்து முருகேசன் பேசுறேன் மேடம்.
0: முருகேசன் ஐயா, சொல்லுங்க.
2: நன்றிங்கய்யா.
0: வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.

0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொலஞ்சினாடு.
0: சொல்லுங்கய்யா.
1: அதை எவ்வளவுதான் கற்றுக்கணும் பெரியவங்கள்ட்ட, கத்துக்காம போயிட்டோம். அதோட தாக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குழந்தைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செல்லுல போயிடுச்சு. இப்ப
0: சரிங்க, உங்க பெற்றோர்கிட்ட நீங்க வந்து வியந்து பார்த்த குணம் என்ன? அதை சொல்லுங்க.
1: உயர்ந்து பார்த்த குணம் தன்னம்பிக்கை தான். யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. நம்மளே உழைக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும். பிறரை பார்த்து போராமப்படக்கூடாது.
0: சூப்பருங்க,
1: வாய்ப்பு கொடுத்த நன்றி. நான்
0: நன்றி. நேர்களே, இப்போது நாம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் நினச்சி இன்றைக்கும் வியக்கிற குணம் எது அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய நிறைய குணங்கள் வந்து நேர்கள் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வெகுளித்தனம் அப்படின்னு ஒன்று எங்கள் அம்மாக்கிட்ட இருக்குங்க. இதெல்லாம் வந்து காசுக்கு விற்கக்கூடாது. தோட்டத்தில் வந்து தானே பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இந்த ஒரு கேரக்டர் இப்போ நம்மக்கிட்ட இருக்குதான்னா தெரியலங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், உறவுகள்கிட்ட உரிமை எடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பெற்றோர்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்க இருக்கக்கூடிய இந்த வேகமான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம சில நேரம் நம்ம பெற்றோர்கிட்ட அமைதியாக ஒரு 10 நிமிஷம் கூட பேசாமல் நகர்ந்து போயிடும். ஆனால் அவங்க மட்டும் தினமும் வந்து நம்மளோட நல்லது எது, இது பண்ணால் இவன் நல்லா இருப்பானா, இவன் நல்லா இருப்பாளா, இப்படி பண்ணலாம்ல, இது இவளுக்கு பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை பற்றி அவங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் உட்காந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கூட நீங்கள் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு செய்துட்டுருக்க செய்த உதவின்னு சொல்ல முடியாது, உரிமைன்னு சொல்ல முடியாது, அது எப்படி எடுத்துக்கலான்னு கூட தெரிலங்க. அதுக்கு எந்த கைமாறுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நன்றி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். சரிங்களா? வாழ்க்கையில் நம்ம நிறைய பேருக்கு சில சமயங்களை நன்றி சொல்ல மறந்துருப்போம். ஆனால் பெற்றோருக்கு அப்படின்னு எடுக்கும்போது அவங்க செய்கிற அன்பு, தியாகம், பொறுமை இதுக்கெல்லாம் ஈடுனையே இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸு சொல்லுங்கள். பெற்றோர்களை நேசிப்போம், அவங்க வாழ்கிற காலத்திலே அவங்களுடைய அன்பை கொண்டாடுங்க அப்படிங்கிற சிந்தனையோடு இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். அந்நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பாடலும், அதனை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கமும்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே தருவைகுளம் பகுதியில் கடலில் மூழ்கிய இரண்டு சிறுவர்களின் உடலை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்ததால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்துடன் இணைந்து ஆகஸ்ட் 1 வேலைவாய்ப்பு முகாம் நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரிலே 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை மட்டும் அளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கறதுக்காக நீங்கள் அழைக்கலாம் 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு கூடவே நம்ம பொது அறிவு கேள்விகளையும் நிகழ்ச்சியில் கேட்போம். சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பதிலை சொல்லலாம். இப்போ நம்ம பேசிடலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாரு அப்படின்னு? வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாட்டு கேட்க போறீங்க? மோனிஷா பாட்டு கேட்டுருவோம், சரிங்களா? நன்றிமா, நன்றி. நேர்லே பாடலுக்கு அப்புறமா நம்ம பதில் சொல்றதுக்காக ரெடியா இருப்பீங்க இல்லையா? அப்போ கேள்வி முதல்ல கேட்கணும் இல்லையா? நம்ம கேட்டுடலாம். கடலுக்கு நடுவே அமைந்துள்ள முருத் ஜாஞ்சிரா அப்படின்ற கோட்டை எங்கே அமைந்துள்ளது? இந்த கோட்டை வந்து கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு, அது எங்கே இருக்கு அப்படின்றதான் நேர்லே நீங்க சொல்ல போறீங்க. அந்த கோட்டையோட பேரு முருத் ஜாஞ்சிரா, ஓகேங்களா? பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். கூலி திரைப்படத்துல இருந்து

0: நேற்றிலே 10 மணி 7 நிமிடம் ஆகுது. மனமுருமதே நிகழ்ச்சி தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துட்டோம். அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: பரங்குன்றபுரத்துல மேடம்
0: முத்துக்குட்டி. காலை வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க? பாடல் நிச்சயமா நம்ம கேட்டுடலாம். பொது அறிவு கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் வேணுமா? ஆப்ஷன் வேணும். சரி, கடலுக்கு நடுவே அமைஞ்சிருக்கக்கூடிய முரு ஜாஞ்சிதா அப்படின்ற கோட்டை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று ராஜஸ்தான்.
1: மகாராஷ்டிரா
0: தான் சரியான பதில். கோட்டைன்னு சொன்னதும் நீங்கள் ராஜஸ்தான் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். கேட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர்மா. மகாராஷ்டிரான்றதா சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி. நல்ல நினைவு வைத்து சரியான பதில கரெக்டாக சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிராவில் ராய்காட் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குது. அரபிக்கடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரம்மாண்டமான கடல் கோட்டை தான் இது. கிட்டத்தட்ட 22 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த கோட்டைக்கு ராஜ்புரி கிராமத்தில் இருந்து படகு மூலமாக மட்டும்தான் போக முடியுமா. கடலோட உப்பு தண்ணிக்குள்ளே இந்த கோட்டை இருந்தாலும் கோட்டைக்குள்ளே இருக்கிற குளத்தில் நல்ல ருசியான தண்ணி கிடைக்குமா, இது இன்றைக்கும் ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா அங்கே பார்க்கப்படுது. அடுத்த பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, தினம் தினமும் வளரக்கூடிய பாலம் எங்கே இருக்குது? தினமும் இந்த பாலம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்றத நேரில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: நேரில் 10:13 ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேர்கள் எல்லாமே சூப்பரான பாடல்களாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நாமளும் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய நேர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாமையிலிருந்து.
0: சொல்லுங்க சுதா. காலை வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்க?
1: காலை வணக்கம். எனக்கு வந்து மதக்கத்த ராஜா படத்துல இருந்து சிக்கு புக்கு புக்கு ரயில் வண்டி.
0: ரயில் வண்டி பாடலை கேட்டுருவோம். சரியா? சரிம்மா. அதுக்கு முன்னால நம்ம பொது அறிவு கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா? ஒன்னு மேகாலயா, அமேசான். எங்க இருக்கும்
1: நன்றி.
0: மேகாலயா அப்படின்றதுதான் சரியான பதில். இது என்ன அப்படின்னா, மர வேர்களை பின்னி பாலமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதை உருவாக்குறதுக்கே கிட்டத்தட்ட 30 வருடங்கள் குறைஞ்சது ஆகும். மேகாலயாவில் வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் வந்து ரப்பர் மரங்களோட வேர்களை இணைச்சி ஆறுகளுக்கு நடுவே இந்த பாலங்களை உருவாக்குறாங்க. இங்கே இதே மாதிரி நிறைய பாலங்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுலேயும் சில பாலங்கள் வந்து 500 ஆண்டுகளுக்கு மேலே பயன்பாட்டில் இருக்குது. இயற்கையும் மனித அறிவும் இணைஞ்சு இப்படி ஒரு சிறப்பு பாலத்தை நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அந்த பாலங்களை வந்து ஒரு மூங்கில் கம்பில் வச்சு அடுத்த பக்கத்துக்கு அந்த பாலத்தை தாண்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆறை தாண்டி இருக்கக்கூடிய பகுதியில் நீளமாக நீட்டி வச்சுருவாங்க. அது வருஷம் வருஷம் போக போக அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஓரளவு எல்லா வேர்களும் நல்லா இணைந்து வலுவா வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுல சில கற்களை போட்டு அதை பாலமா உருவாக்குறாங்க. இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு முடியறதுக்கு வந்து குறைஞ்சது 30 வருஷம் ஆகும். இந்த மாதிரியான பாலங்களை இன்னைக்கும் நம்ம மேகாலயா பகுதியில் நம்ம போனோம் அப்படின்னா பார்க்கலாம். வானிஷிங் பீச், அதாவது இந்த பீச் வந்து மறைஞ்சு போயிடுமா, அப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திப்பூர் அப்படின்ற கடற்கரையில் இருக்குது. ஆனால் இந்த சந்திப்பூர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கேள்வி உங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். மறைந்து போகக்கூடிய கடற்கரைன்னு அழைக்கப்படக்கூடிய சந்திப்பூர் கடற்கரை எங்கே அமைந்திருக்கிறது? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான பெப்பியான பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டதுக்கு அப்புறமா பதிலையும் தெரிஞ்சுக்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேற்றுலையும் மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்க நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நாகர்கோவில் நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் தென்மேற்கு பருவக்காட்சி.
0: அப்படின்னு வருதா பாட்டு? சரி, கேட்போம். சரியா? சரி, நம்ம வந்து பொது அறிவு கேள்விக்கு போயிருவோமா? மறைந்து போகக்கூடிய கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுற சந்திப்பூர் கடற்கரை எங்க அமைஞ்சிருக்கு? சரி, ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு ஒடிசா, இன்னொன்னு குஜராத். ஒரிசா கரெக்டான பதில். நன்றி, நன்றி, நன்றி. நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே கடல்ல தண்ணி வத்தி போயிடும். இந்த கரையில, அதாவது அந்த வத்தினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கரையில, அந்த தரையில பைக்கு, ஜீப்பு இதெல்லாம் கூட ஓட்டிட்டு நம்ம போகலாம். இந்த சந்திப்பூர் பீச்ல குறிப்பிட்ட இடைவெளியில சரியா தினமும் ரெண்டு தடவை கடல் உள்வாங்குமா. புவியீர்ப்பு விசை, அப்புறம் அந்த கடற்கரையோட அமைப்பு, ரொம்ப தட்டையா இருக்கக்கூடிய தரை அமைப்பு, இது எல்லாம் தான் இப்படி ஒரு அதிசயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி இல்லாத அந்த தரையில் சிவப்பு அரிய வகை நண்டு, கடல் ஆமை, நட்சத்திர மீன், இது எல்லாமே அழகாக வெளியே வந்து நடக்க ஆரம்பிக்குமா. இந்த அதிசயத்தை நம்ம வந்து அக்டோபரில் இருந்து மார்ச் மாத இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்க்குறதுக்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒடிசா பீச் பக்கம் போயிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, செவ்வாய் மற்றும் நிலவின் மேற்பரப்பை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு முன் மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய லோனார் அப்படின்ற ஏரி இந்தியாவில் எங்கே இருக்குது? இந்த ஏரி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா, செவ்வாய் அப்புறம் நிலவோட மேற்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அப்படி ஒரு ஏரி நம்ம இந்தியாவில் இருக்குது, அதுக்கு பேர் லோனார். இந்த ஏரி நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதா நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கேட்டுடலாம் நிகழ்ச்சியில். நேரோட விருப்பத்தில் பாடல் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: விளம்பரதாரர்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல்
3: கோ தான் சரி.

0: நேர்களை நாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை கேட்டு வச்சுட்ருக்கிறோம். நீங்களும் விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உடனே கால் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கிறாங்க. நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: நிலை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் ரியோ அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் சகோதரி.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. ஜிகே கொஸ்டின் கேள்விக்காக மனம் இருக்கிற நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
0: சரி, அப்போ முதல்ல படம் என்னன்னு சொல்றீங்களா, இல்ல பொது அறிவு கேள்விக்கு விடை சொல்றீங்களா?
1: படத்தை மறந்துடக்கூடாது, அதுக்காக ராயன் படத்துல இருந்து வாட்டு பாக்கெட்டு பெயிண்ட் பாட்டை போடுங்க. வாட்டு பாட்டு.
0: சரி, நம்ம பாடலை கேட்டுருவோம். பொது அறிவு கேள்விக்கு நான் இப்ப மறுபடியும் உங்கள் கேள்வி கேட்ட ஆப்ஷன் சொல்றேன். செவ்வாய் மற்றும் நிலவோட மேற்பரப்பை ஆராய்ச்சி செய்யறதுக்கு முன் மாதிரியா பயன்படுத்தக்கூடிய லோனார் அப்படின்ற ஏரி நம்ம இந்தியாவில் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று மேற்கு வங்காளம்.
1: மகாராஷ்டிராமா?
0: மகாராஷ்டிராவே தான் சரியான பதில்.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இல்லையா, மகாராஷ்டிராவில் தான் அமைஞ்சிருக்குது இந்த லோனார் அப்படின்ற ஏரி. புல்தானா மாவட்டத்தில் இந்த ஏரி இருக்குது. விண்வெளியில் இருந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் டன் எடை இருக்கக்கூடிய ஒரு விண்கல் மோதி இந்த பள்ளம் உருவாக்கி இருக்குது. இந்த பள்ளத்தில் தான் இப்போ வந்து நீர் தேங்கி ஏரியா காட்சியளிக்குது. சுமார் 150 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு வட்ட வடிவ பள்ளத்தில் இந்த ஏரி இருக்குது. இந்தியாவுடைய தேசிய புவி பாரம்பரிய நினைவு சின்னமாகவும் இந்த லோனார் ஏரி இருக்குது. வானியல் சார்ந்த ஆர்வம் இருக்குது, அதாவது நல்லா அவங்களுக்கு வந்து வானியல் மேலே ஒரு விருப்பம் இருக்குது, ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஏரியை பார்க்குறதுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். ஏன்னா அடிக்கடி இங்கே வந்து

சுற்றுலா மாதிரி செய்கிறாங்க, ஆஸ்ட்ரோ டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக சில இரவுகள் நம்ம இங்கே தங்கி இதை ஆராய்ச்சி பண்ணலாம். நாசா மாதிரியான சிறந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூட இங்கே வந்து நம்மளுடைய இந்த ஏரியா அவங்க பார்க்குறாங்க. செவ்வாயோட மேற்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காகவும், நிலவோட மேற்பரப்பில் என்ன மாதிரியான துகள்கள்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் இந்த லோனார் ஏரி. அடுத்த ஜிகே கேள்விக்கு நம்ம போயிடலாம். பருவ காலங்களுக்கு ஏற்ப தன்னோட நிறத்தை மாற்றிக்கக்கூடிய உப்பு பாலைவனமான ரான் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குது? இது வந்து பருவ காலத்துக்கு ஏற்ப அதோட கலரையும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிடும், கூடவே அது வந்து உப்பு பாலைவனமாகவும் இருக்குது. இந்த ரான் ஆஃப் கட்ச் வந்து நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். ராயன் திரைப்படத்திலிருந்து

0: நேர்லேயே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 10:36. நம்ம கூட பேச இருக்கும் நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: சந்திரகலா. எனக்கு தேடி படத்துல இருந்து நம்பியே
0: நம்பியே பாடல் வேணுமா? கொடுத்துடலாம் சந்திரகலா. நம்ம பதில் தெரியுமா? பொது அறிவு கேள்விக்கு நம்ம மறுபடி கேட்கட்டுமா? ஆப்ஷன் வேணுமா? சரி. உப்பு பாலை ஊவனமான ரான் ஆஃப் கட்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன். ஒன்று குஜராத், இன்னொன்று லடாக்.
1: லடாக்
0: இல்லை.
1: அப்போ முதல்ல உள்ளது
0: தான். அது என்னதுன்னு சொல்லிடுங்க. குஜராத் தான் சரியான பதில்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. உலகத்தில் மிகப்பெரிய உப்பு பாலைவனங்களில் ஒன்று தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரான் ஆஃப் கட்ச். இது வருஷத்தில் வந்து பாதி நாள் கடலாக இருக்கும், மீதி நாள் பாலைவனமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். வருஷத்தில் பாதி நாள் கடலாக இருக்கும், மீதி நாள் வந்து பாலைவனமாக இருக்கும். ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதங்களில் அரபிக்கடலில் தண்ணி இங்கே தேங்கிறதுனால ஆழம் இல்லாத ப்ளூ கலர் சதுப்பு நில கடலாக இது இருக்குமா? ஆழமே இருக்காது, அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து தேங்கும். அடுத்ததான் நம்ம அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே ஆவியாகி அதிலிருந்து உப்பு எல்லாமே படிஞ்சு வெள்ளை பாலைவனமாக இது மாறிடும். இது வெறும் பாலைவனம் மட்டும் கிடையாது, ஃப்ளம்மிங்கோ அப்படின்ற பறவைகளோட மிகப்பெரிய இனப்பெருக்க இடமாகவும் இது இருக்குது. இன்னும் கூட அழிந்து வரும் இந்திய காட்டு கழுதைகளுடைய சரணாலயமாகவும் இது இருக்குது. இந்த ரான் ஆஃப் கட்ச் வந்து பருவ காலங்களுக்கு ஏற்ப தன்னோட நிறத்தை மாற்றிக்கிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து நீங்கள் பார்க்குறப்போ மழைக்காலம் அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அப்படியே ப்ளூயிஷாக இருக்கும். ஏன்னா கடல் தண்ணி வந்து அதில் தங்கி இருக்கிறதுனால நல்லா ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். மற்ற நாட்களில் அந்த உப்பு பொங்கி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் பாலைவனமாக இருக்கிறப்போ நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். அதே இது பௌர்ணமியாக இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில், அதாவது மாலை நேரங்களில் நீங்கள் அந்த நில ஒளியில் பார்க்குறப்போ அப்படியே பிங்க் கலரில் அது மாறிடுமா. இந்த மாதிரி அது வந்து பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட இடத்தை நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. அடுத்த பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக உயரமான ஏரியான சோலாமு ஏரி எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஏரிகளில் ரொம்பவே உயரமான ஏரி இதுதான் சோலாமு. இந்த ஏரி நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். டெடி திரைப்படத்திலிருந்து

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரில் நாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 10:44 விருப்ப பாடல் கேட்க நீர் காத்துட்ருக்கிறாங்க. நம்ம பேசிடலாம். வணக்கம் காலை. வணக்கம் நீதிமோகன் சார், என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில்?
1: விருப்ப பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல்
0: சொல்லுங்க சார்.
1: தடவையாவது எஃப்எம்ல பேசினாத்தே நமக்கு வந்து
0: திருப்தியா இருக்கு. உண்மைதான், எப்படியோ இன்னைக்கு உங்களுக்கு லைனும் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க பாடல் என்ன பாடல்?
1: கோபடத்துல இருந்து என்னமோ ஏதோ
0: என்னமோ ஏதோ அப்படின்ற பாடல் நம்ம கேட்டுடலாம். அதுக்கு முன்னால பொது அறிவு கேள்வி போயிடுவோமா? இந்தியாவின் மிக உயரமான ஏரி வந்து சோலாமு ஏரி. இந்த ஏரி நம்ம இந்தியாவில் எங்க இருக்கு? ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து சிக்கிம், இன்னொன்னு லடாக்.
1: சிக்கிம்
0: சரியான பதில் அதுதான்.
1: நன்றி.
0: லடாக் தான் நமக்கு வந்து தெரிஞ்ச அளவு ஹைட்டான ஒரு பிளேஸு, அங்கே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, சரியான பதிலை சிக்கிம் அப்படின்னு நீர் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இந்தியாவின் மிக உயரமான ஏரியாவும் உலகத்திலேயே 14வது உயரமான ஏரியாவும் இந்த சோலாமு ஏரி இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து சுமார் 18,000 அடி உயரத்தில் இந்தோ திபெத் எல்லைக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு. ரொம்பவே கடுமையான பனி நிலவக்கூடிய இடத்துல இந்த ஏரி இருக்கிறதுனால அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய பயணிகள் வருவாங்களாம். ஏன்னா அந்த ஏரி எல்லாமே நல்லா உறைஞ்சி போய் இருக்கும், அந்த நேரத்தில் இதை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காகவே இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் புக் பண்ணிட்டு வருவாங்களாம். இது வந்து சோலாமு அப்படின்ற ஏரி சிக்கிம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது. நேர்லே அடுத்த பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, வெறும் கண்ணாலேயே பிரபஞ்சத்தோட கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு இடம் இருக்குது, அது ஹான்லே அப்படின்ற இடம் தான். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத நேர்லே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க.

வெறும் கண்களாலேயே பிரபஞ்சத்தோட கோடிக்கணக்கான நட்சத்திரங்களெல்லாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய இடம் ஹான்லே. இது நம்ம இந்தியாவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கேட்கலாம் நிகழ்ச்சியோட பாடல் கோ திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களில்.

ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்லி நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த விருப்ப பாடல் கேட்கறக்கும் நேயர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்பு மாவட்டம் கருமத்தம்பட்டி குணோபநகர் வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
0: வெள்ளிங்கிரி சார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு தங்கலான் படத்துல நீங்க மினிக்கு மினிக்கு பாட்டு கொடுங்க.
0: நிச்சயமா.
1: சரிங்க,
0: சரி நம்ம கேள்விக்கு போயிடுவோமா? பொது அறிவு கேள்விக்கு.
1: கேளுங்க
0: கேளுங்க. சரி கேட்டுடலாம். வெறும் கண்ணாலேயே பிரபஞ்சத்தோட நிறைய கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த இடம் வந்து ஹான்லே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹான்லே எங்கே இருக்குது அப்படின்றதான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய கேள்வி.
1: சரிங்க மேடம்.
0: ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
0: ஒன்று வந்து லடாக், இன்னொன்று வந்து அண்டார்டிகா.
1: அண்டார்டிகா மேடம்.
0: அண்டார்டிகான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க?
1: அது வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே கிடையாதுங்க, கம்ப்ளீட் கடல்.
0: அதனால ஈஸியா நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
1: பார்க்கலாம்.
0: ஆனா அண்டார்டிகா இல்ல மேடம். அண்டார்டிகா இல்ல. லடாக் தான். ஆமா, நான் பாடலுக்கு முன்னாலேயே ஒரு சின்ன க்ளூ ஒன்னு கொடுத்தேன். கேள்வி கேக்குறப்போ நம்ம இந்தியாவில தான் இருக்கு அப்படின்னு. சரி பரவாயில்ல, நீங்க முயற்சி பண்ணீங்க. சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா. ஆமா பரவாயில்ல சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. முயற்சி பண்ணுறதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நம்ம வந்து வெறும் கண்ணாலேயே பிரபஞ்சத்தோட கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கலாமா? என்ன இப்போவும் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம், அப்புறம் என்ன பிரபஞ்சத்தோட கோடிக்கணக்கான நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நேரத்தில், அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்குறப்போ நிறையா நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாத, மற்ற இடத்துலேருந்து பார்க்க முடியாத நட்சத்திரங்களை இங்கே பார்க்கலாம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க பிரபஞ்சத்தோட கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம் அப்படின்னு. அந்த இடத்துக்கு வந்து ஹான்லே அப்படின்னு பேர். அது லடாக்கில் அமைஞ்சிருக்குது. லடாக் வந்து அந்த யூனியன் பிரதேசத்துடைய சாந்தாங் அப்படின்ற பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,764 அடி, அதாவது கிட்டத்தட்ட 4,500 மீட்டர் உயரத்தில் இந்த ஹான்லே கிராமம் அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்தியாவுடைய முதல் டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய வான காப்பகமாக இருக்குது. இந்த விஷயம் வந்து ரொம்பவே புதுமையான ஒரு விஷயம். இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக டார்க் ஸ்கை ரிசர்வ், அதாவது நம்ம மற்ற காப்பகங்கள்லாம் நமக்கு தெரியும், வன உயிரிகள் காப்பகம், அப்புறம் கடலுக்கும் கூட காப்பகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் முதல் தடவையாக நம்ம இந்தியாவில் அறிவிச்சிருக்கிறாங்க வானத்துக்குன்னு ஒரு காப்பகம். அது எங்கே இருக்குதுன்னா இந்த ஹான்லேயில் தான் இருக்குது. மலையோட உச்சியில் உலகத்தின் மிக உயரமான இடங்களில் ஒன்றான இந்திய வான பூங்காவும் இங்கே தான் இருக்குது. அது எங்கே அப்படின்னா திலோலா அப்படின்ற மலையில் அமைஞ்சிருக்குது. இது நமக்கான கூடுதல் தகவல். இன்றைக்கி பொது அறிவு கேள்விகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் நம்புகிறேன். நீங்களும் நிறைய தகவல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கலான் திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க இருக்கிறோம். இதுதான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலும் கூட. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கமும், அதனை தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க பற்றின தகவல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். கூடவே உள்ளூர் தகவல்களையும் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களின் நினைவிற்கு இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-68

4458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. விவரங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 0444249864458. நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் உங்களுடன் இணைந்திருந்தேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணன் திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில்

இனிய உற்சாகமான முற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 11:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இடத்துக்கும் சிறந்த மனிதர்கள் பற்றியும் இப்படி பல விஷயங்களை நம்ம மணி திருநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 27 இந்தியாவின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் இது. ஏன்னா இன்றைக்கு நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர், விஞ்ஞானி, ஆசிரியர், கோடிக்கணக்கான இளைஞர்களோட ரோல் மாடல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். அதனால் அந்த ஒரு மாமனிதர் பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே சூப்பரான இடைக்கால பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்க நிகழ்ச்சியில் முதல் பாடல் சிகரம் திரைப்படத்திலேருந்து வைரமுத்து வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையில் கேஜே ஏசுதாஸ் பாடிய இந்த பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 11:09. மனிதரின் நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் நினைச்சு பார்க்க போகிறது ஒரு மனிதர். நம்மளுடைய முன்னாள் குடியரசு தலைவர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரோட மனசுலையும் நம்பிக்கையை விதைச்ச ஒரு ஆசிரியர், ஒவ்வொரு இந்தியரோட இதயத்திலையும் கனவுகளை விதைச்ச ஒரு விஞ்ஞானி, எளிமையின் உச்சம், பணிவின் வடிவம், நம்ம அனைவரோட அன்புக்கும் உரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்தை விட்டு போன அப்புறமும் அவருடைய எண்ணங்கள், கனவுகள், வார்த்தைகள் இன்னுமே கோடிக்கணக்கான மக்களை வழி நடத்திட்டு இருக்குது அப்படின்னா உண்மையிலே அது மிகப்பெரிய சாதனை தானே. நாம் இப்போ டைம் மிஷினில் அப்படியே ஒரு சின்ன ட்ராவல் போகலாம். எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டோட அழகான தீவு நகரமான ராமேஸ்வரத்துக்கு. 1931 அக்டோபர் மாதம் 15 ராமேஸ்வரத்தில் ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் பின்னால் உலகமே மதித்த டாக்டர் அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம். இவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன, என்ன பண்ணாங்க, எப்படி ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவங்களால வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்ருக்கு. ஜானி திரைப்படத்திலேருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5%

0: பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6ல் மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவு நாளில் அவங்கள பற்றிய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கலாம் அவர்களுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஜெய்னுலாப்தீன் படகுகளை வந்து வாடகை கொடுத்து குடும்பத்தை நடத்திட்டு வராரு. அம்மா வந்து ஆசி அம்மா, அன்பு கருணை பகிர்ந்து வாழ்கிற மனப்பான்மை இப்படியான ஒரு அன்பான அம்மா. அவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா பணத்தில் பணக்கார குடும்பம் இல்லைங்க, ஆனால் மதிப்பீடுகள் அதாவது வேல்யூஸ் அடிப்படையில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது, மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது, இந்த மாதிரி மதிப்பீடுகள் அடிப்படையில் பணக்கார குடும்பம். இதைத்தான் கலாம் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பெற்றோர் எனக்கு பணத்தை விட நல்ல பண்புகளை தான் அதிகமாக கற்றுக் கொடுத்தாங்க, அதான் என்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய அடித்தளம் அப்படின்னு. இதுக்கு வந்து அவங்க உதாரணமாகவும் வாழ்ந்தாங்க. எப்படின்னா கலாம் அவர்கள் வந்து எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான். இப்படி வந்து ஒரு பள்ளியில் குழந்தைகளை சந்தித்த போது ஒரு மாணவன் வந்து கலாம் அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம், நான் எப்படி பெரிய மனுஷனாக ஆக முடியும் அப்படின்னு. அதுக்கு கலாம் அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களோ, ஃபஸ்ட்டு நீ வந்து நல்ல மனுஷனாக இரு, பெரிய மனுஷனாக இந்த உலகமே உன்னை மாற்றிடும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய மதிப்பீடுகள், நல்ல மதிப்பீடுகளை இளைஞர்களுடைய இதயத்தில் விதைத்த பெருமை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சாரும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. பாடும் பறவைகள் திரைப்படத்திலேருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 11:25. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக இருந்த போதும் அவருடைய சொத்துக்கள் வந்து மிக மிக குறைவுங்க. சில புத்தகங்கள், சில உடைகள், ஒரு வீணை, அவ்வளோதான். பதவி உயர்ந்தது, ஆனால் மனம் அதை விட உயர்ந்தது. இன்றைக்கி வீடுகள் பெருசாகிட்டே இருக்குது, அதனால் இதயங்கள் சிறிதாகிட்டே இருக்குது. கலாம் அவர்கள் வீடு சின்னதாக இருந்தாலும் இதயம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டினாங்க. சின்ன வயசில் கலாம் அவர்கள் காலையில் சீக்கிரம் எழுந்துருவாங்களாம், ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் அதுக்கும் முன்னதாக தன்னோட குடும்பத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் டெலிவரியுமே செய்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். பள்ளி படிப்பை முடித்த அப்புறமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆகணும் அப்படிங்கிறது தான் கலாம் அவருடைய கனவு. ஆனால் அதற்கான எக்ஸாமையும் எழுதுகிறாங்க. அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா 9வது இடத்துல தேர்ச்சி பெறாங்க. ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ண 8 பேர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் செலக்ட் ஆகி போயிடுறாங்க. ஒரே ஒரு இடைவெளியில் அவரோட கனவு வந்து நழுவி போகுது. இதுக்காக கலாம் அவர்கள் வந்து உடைஞ்செல்லாம் போகலை. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? ஃபெயிலியர் வில் நெவர் ஓவர்டேக் மீ. இஃப் மை டிட்டர்மினேஷன் டு சக்சீட்

ஸ்ட்ராங் எனஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வெற்றி பெறணுங்கிற உறுதி எனக்குள்ள வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா தோல்வி வந்து என்னை ஒருபோதுமே வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்ருக்கு. மூன்றாம் பிறை திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை தேரேகால்.

நேரம் 11:32. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு முறை வந்து இவங்க ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக போகும்போது இவங்களுக்கு விஐபி சேர் வந்து ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து அதில் உட்கார்றதுக்கு மறுத்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நாற்காலி போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எளிமையான, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாணவர் எழுதிய கடிதத்துக்கு தனிப்பட்ட முறையில் பதிலும் அனுப்பியிருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அந்த அளவுக்கு மாணவர்களுடைய கனவு, எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஜஸ்ட் ஒரு மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆகணும் அப்படிங்கிற கனவு வந்து நழுவி போகுது. ஆனால் அவங்க அதிலிருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது இல்லைங்க. இந்த அளவு வலிமையாக இருந்ததால் அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகுது. பைலட் ஆக முடியலை, ஆனால் அதே தோல்வி அவங்கள ஒரு சயின்டிஸ்டாக மாற்றிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் தன்னோட பணியை தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா ஐஎஸ்ஆர்ஓ, சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், மிசல் டெவலப்மெண்ட், இப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு இந்தியாவோட விண்வெளி அப்புறம் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்தவங்க தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். நேர்களை இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 11:39. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ISROவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு கலாம் அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான பொறுப்புமே வழங்கப்பட்டது. இந்தியாவோட பாதுகாப்பு துறையை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா DRDOவில் இணைஞ்சாங்க. அங்கே தான் அக்னி, பிருத்வி, ஆகாஷ், த்ரிஷூல் இந்த மாதிரி நிறைய ஏவுகணை திட்டங்களும் உருவாக்கப்பட்டது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால். இந்த சாதனைகளுக்காகத்தான் நான் உங்களுக்கு மெசல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ன பட்டமும் கிடைச்சிச்சு. நீர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆசிரியர், ஒரு ஜனாதிபதி, அதையும் தாண்டி ஒரு எளிமையான மனிதர், இந்த 4 முகங்களும் ஒரே மனுஷருக்கு உள்ளால இருந்திருக்கு. அவங்க தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவங்க இன்றைக்கு நம்ம கூட இல்லை, ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய கனவுகள், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இளைஞனோட இதயத்திலையும் இன்னும் உயிரோடு இருக்குது. இன்றைக்கு நாளில் அவங்களோட ஒரு வரியை வந்து நம்ம மனசில் வச்சுக்கலாம். கனவு காணுங்கள், அந்த கனவுக்காக உழையுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு நினைவஞ்சலியை நம்ம காணிக்கையாக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, அதனை தொடர்ந்து நம்ம உள்ளூர் வட்டார செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக வர இந்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers Varangam, Adi Tangat Thiruvizha, Sirappu Salugaiyaga, Pudhiya Thanganagai மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, நாம மணித்திருநாடு நிகழ்ச்சியில நிறைவான தகவல் தான் கேட்க இருக்கிறோம். குற்றாலத்தில் வர 2ஆம் தேதி முன்னாள் படை வீரர்கள் சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் நடக்க இருக்குது. அதாவது தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர்கள் அப்புறம் அவங்கள சார்ந்தவங்க, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சோ அப்படின்னா இந்த கூட்டத்தில் நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இது எங்கே நடக்குது அப்படின்னா 5 அருவி சாலையில் இருக்கக்கூடிய சேனை தலைவர் மாளிகையில் வச்சு நடக்க இருக்குது. வர ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் இந்த சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.
3: நேர்களை மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றிய தகவல்களும் உள்ளூர் வட்டார செய்திகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் SLC ஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் அன்பு அருவி பலரியோ.
3: அந்நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.

கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரன் நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே. நேரம் 12:02 ஆயாச்சு. நேர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களுடைய மனசு பாரமான நேரங்களில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 நலம் தாரா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 நலம் தாரா நிகழ்ச்சியில் விழா மிச்சையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆர் ஆனந்தபிரியா அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. 2 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 1961 வந்த படமும் பாடலும் நிகழ்ச்சியை தெரிந்து கொள்ளலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி சேவை செய்திகளுடன் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை பாடல்கள், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த தினம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சிங்கம்பாறை அமிர்தம் அவர்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 12:11 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஸ்நேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஏன் கூட பேசுறதுக்காக 12:11 ஆயாச்சு. நேரம் வந்த உடனே எல்லாருக்கும் அதிகமாயிரும் பசி. ஏன் கூட பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க மேரி லிசி.
1: வணக்கம் நேர்களே, சுபகலா. அவங்க கூட பேசணும் அப்படின்னா நல்ல எனர்ஜியா வரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியாவும் வந்து உட்கார்ந்துருக்கேன். சுபகலா
0: ஹாப்பியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க.
1: ஆமா,
0: உட்கார்ந்துருக்கீங்க. அதோட கூட இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியுமா?
1: என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களுக்கு வந்து மூடு ரொம்ப டவுனா இருக்கும்போது நீங்க வந்து யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க?
0: அதான் மனசு பாரமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம யாருக்கு கால் பண்ணி பேசுவோம்? நீங்கள் கேட்டிருக்கலாம், மனசு பாரமாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்வீங்கன்னு கூட நீங்கள் கேட்டிருக்கலாமே, ஏன் கால் பண்ணி பேசுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: ஏன் அப்படின்னா, மனசு பாரமாக இருக்கும், அந்த விஷயத்தை யாருக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மனசுக்குள்ளேயே நிறைய விஷயத்த போட்டு வச்சுருப்போம் இல்லையா? சில பேர்

0: கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி போல அப்படி பேசுறத பார்த்துருப்போம், சாமி கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம மனசுல இந்த விஷயம் உறுத்திட்டு இருக்கு, இது எனக்கு கஷ்டமா இருக்கு, யார்கிட்டயாவது நான் மனசு விட்டு இதை பேசிட்டேன் அப்படின்னா எனக்கு நிம்மதியா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி நம்ம யார்கிட்ட பேசுவோம், யாருக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 0462251132 0562151133 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமஸ்காரம்.
0: சொல்லுங்கம்மா.
1: வெளியில இருக்கேன், தலைப்பு மட்டும் சொல்லுங்க மேடம்.
0: அதாவது மனசு பாரமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு தலைப்பு.
1: அதே தலைப்புல பேசணுமா? நான் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச புக்கை எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் படிச்சோம்னா மனசு பாரம் கொஞ்சம் கீழே இறங்கிரும். அதே நேரத்துல அதுல இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கும். அதாவது யாருக்காவது போன் பண்ணோம்னா அவங்க நமக்கு ஆறுதல் சொல்றேங்கிறதுல இருக்க பாரத்தை கூட கொஞ்சம் வெயிட் ஏற்றி வச்சிருவாங்க.
0: இருக்க பிரச்சனை காணாது கூட கொஞ்சமாப்பா உனக்கு போன் பண்ணதுக்கு அப்படின்னு ஆயிருமா?
1: இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ்ங்கிற பேர்ல நம்மள அழுத்தி விட்டுருவாங்க. இது எதுக்கு? நமக்கு நமக்கு நட்பு வாசிப்பு, அதனால புக்க எடுத்து வச்சு படிக்கிறேன்.
0: நல்லதுமா,
1: அதுல இருந்து எனக்கு ஒரு மெசேஜும் கிடைக்கும், மனசும் ரிலீஃப் ஆகும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அழகா சொன்னீங்க, நன்றிமா.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். இனிப்பு கட்டாயிருச்சு. வணக்கம்.
2: என்ன
0: விஷயம்னாலும் தங்கச்சி கிட்ட தான் ஷேர் பண்ணுவீங்களா?
2: ஆமா, அதாவது என்னோட விஷயம் என்ன, ஒரு சந்தோஷமான விஷயம்னாலும் சரி, ஒரு சேடான விஷயமா சரி, அவகிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். பொதுவாவே மேம், நமக்கு எந்த ஒரு விஷயம்னாலுமே ஒருத்தங்க சொல்றத கேக்குறதுக்கு ஒருத்தங்க வேணும் தெரியுமா? அந்த விஷயத்துல வந்து என் தங்கச்சி வந்து என்னன்னாலும் சொன்னாலுமே அவ வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் தருவா. அப்ப கொஞ்சம் எனக்கு மனசு வந்து கொஞ்சம் பாரம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிரும்.
0: சரி சரி சரி, அதனால வந்து உங்க தங்கச்சியை தான் எடுத்து. இப்போ வயசுல மூத்தவங்க நீங்க, அவங்க வயசுல குறைஞ்சவங்க, அவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறப்போ என்ன, வயசுல சின்ன பொண்ணு இவா இவா சொல்ற அட்வைஸ் எல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படிலாம் தோணிருக்கா, இல்ல அவங்க கிட்டதான் நீங்க கேட்கணும்னு நினைப்பீங்களா?
2: மேம், நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம அப்படி நினைக்க முடியும், ஏன்னா நம்ம கூட நம்மளோட விஷயத்தை யாராவது கேட்க ஒருத்தன் இருக்க மாட்டாங்களா? அப்படிங்கும் போது வயசுல சின்னவங்களா இருந்தா பெரியவங்களா இருந்தா
0: என்ன, நினைச்சிட்டே இருப்பாங்க, அதுக்காக சொல்லுவாங்க.
3: எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்க, அதனால ஒரு கவலை அப்படின்னு ஒண்ணு மனசுல வந்துருச்சுன்னு
0: வைங்களேன்,
3: யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. ஆனா இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நான் தங்கச்சி கிட்டதான் சொல்லுவேன் அப்படின்னு. அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு
0: அப்படின்னா,
3: நம்ம சொல்ற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லாத ஒரு ஆள்கிட்ட சொன்னாதான்
0: எப்போதும் பகிரக்கூடிய ஆளாவும் இருக்கும். அதனாலதான் வந்து கேட்டிருக்கோம் யாருகிட்ட கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில ஆனலகன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

12:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுடைய மனசு பாரமான நேரங்களில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில்.

0: பேசக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சாத்தான்குளம். சாந்தி, சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்,
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து மனசுல ரொம்ப பாரமா, மனசு ஏதாவது குழப்பமா இருந்துச்சுன்னா எங்க அண்ணன் கொண்டாட்டி இருக்காங்க சோனக நிலையில. அண்ணன் கொண்டாட்டி, அண்ணன் ஒய்ஃபு மைனிட்டுன்னா மனசு விட்டு பேசுவேன்.
0: பரவாயில்லையே, மைனாத்தனார் சண்டை கிடையாது போல.
1: சண்டை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க அண்ணனு கல்யாணம் முடிஞ்சது. எங்க மைனி வந்து எங்க நல்ல பாசமா இருப்பாங்க. அம்மா அப்பா கிடையாது.
0: சரி சரி.
1: அதனால எங்க மைனிட்ட தான் நான் எதனால மனசு விட்டு பேசுவேன்.
0: சரி, உங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி இல்லையா?
1: அம்மா மாதிரி இல்ல. அம்மா போனாலும் நல்லா கவனிப்பாங்க.
0: சரி சரி.
1: அவங்க
0: அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நினைக்கிறேன்.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
2: எனக்கு தோழி தாங்க.
0: தோழி?
2: ஆமா. அவங்கிட்டதான் எனக்கு ரொம்ப மனசு பாரமா இருந்தா அவங்களுக்கு
0: அடிச்சிருவேன்.
2: அவங்க வந்து கொள்ளத்துல இருக்காங்க.
0: சரி.
2: அவங்க பேர் வணங்கா. அவங்களுக்கு தான் அடிச்சு பேசுவேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி, என் பெரியமா பொண்ணு, அவங்களுக்கு ரெண்டு பேர் தான் சொல்லுவேன். ஆனா அதிகமா சொல்றது என் ஃப்ரெண்டு தாங்க.
0: ஃப்ரெண்டு தான்.
2: ஆமா. ஏன்னா அவங்க தான் நம்பிக்கத்தை, அதாவது நம்ம சொல்றத வந்து யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. என் தங்கச்சியாவது உணர்வா. இவங்க நம்பி நான் எந்த விஷயம்னாலும் நான் சொல்லுவேன் மனசுல உள்ள பாரத்தை.
0: பரவாயில்லையே.
2: அதுக்கு தக்க அவங்க எனக்கு இது சொல்லுவாங்க, இப்படி இது அப்படி இது, கவலைப்படாத, நினைச்சு கவலைப்படாத, நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க.
0: சரிப்பா, சரி.
2: அதனால அவங்கள்ட்ட தான் சொல்ல, வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன்.
0: நன்றிம்மா. நன்றி.
2: நன்றிம்மா.
0: லிசி, பாத்தீங்களா, நிறைய பேர் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவோங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
3: ஆமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க கூடி பிறந்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதையும் தாண்டி அன்னிக்கிட்ட சொன்னாங்க சொல்லுவோம்னு சொல்லும்போது உண்மையிலே அது வந்து
0: அதான் நானும் கேட்டேன். பொதுவாகவே நாத்தனார் மைனிக்குள்ளே சண்டைகள் இருக்கும், கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வரும் வைக்கும். ஆனால் இவங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்க கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். இன்னாலும் 6 வயசு எனக்கு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கும் எனக்கும் இருந்தாலும் அப்படி இல்லை, அவங்க கிட்ட தான் எல்லாம் ஷேர் பண்ண மாதிரி தான் எனக்கு பாரமே குறையும். அப்படி நிறைய பேருக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு வடிகட்டி.
3: இப்போ சொன்ன நேர் சொன்ன பார்த்தீங்களா, தோழிகிட்ட தான் சொல்லுவேன். அதுவுமே இன்னொரு ஆப்ஷனாக இருக்கும். நட்பு அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் உண்மையான ஒரு நட்பு வந்து நம்ம சொல்றத யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க. அது குடும்பத்துக்குள்ள சொல்றது வேற, நட்பு ரீதியா சொல்றது வேற.
0: நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
4: மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.

0: 12:32 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களோட மனசு பாரமான நேரங்களில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். நிறைய நேரம் நமக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க லிசி, யாருக்கு கூட பேசுவோம் கால் பண்ணி அப்படிங்கிறத தொடர்ந்து யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் அவர்களுக்கும்

0: வசந்தா வர்றதுக்கு முன்னுக்கூட்டியே காத்து வந்துடும் எப்பவுமே. யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே, இந்த மாதிரி வசந்தா வருவாங்க பின்னே, அவங்க முன்னாடியே தோட்டத்துல இருந்து காத்து பரபரன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஊருக்கே சொல்லி, யாருக்கும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு ஊருக்கே சொல்லிட்டியப்பா எஃப்எம்ல பேசி அப்படின்ற மாதிரி ஆயிராத உங்களுக்கு. பரவாயில்லையே, நிறைய பேர் அக்கா தங்கச்சிக்குள்ளதான் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த நேரம் வந்து தங்கச்சி கிட்ட சொல்லுவேன், பாருங்க லிசிக்கு வந்து பொறாமையா இருக்கா, அதை எப்படி சண்டை போடாம இருக்கலாம் நீங்க அப்படின்னு கேக்காங்க.
1: விட்டு கொடுத்துருவாங்க
2: அப்படித்தானே.
0: நன்றி வசந்தா.
3: பாட்டு படிக்கும் போது நம்ம பாட்டுல அப்படியே மறந்துடும்.
1: மனசு
0: பாரமா இருக்குன்னு உடனே வந்து சாந்தி மைனி என்ன பண்ணுதிய அப்படின்ட்டு மைனிய தேடி போயிருவீங்க. என்ன
1: எனக்கு ஒரு விஷயம் தோணுது, என்ன தெரியுமா, இந்த மாமியார் மருமகள் அன்னிக்கும் அன்னிக்கும் சண்டை, இதெல்லாம் வந்து உறவுக்கு இடையில வர்றதுன்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அண்ணினா சண்டையாதான் இருக்கணுமா, இல்ல மாமியார்னா சண்டைதான் போடணுமா,
0: அப்படி கிடையாது.
1: அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட கேரக்டர், நம்ம எந்த மாதிரி அவங்க கிட்ட டீல் பண்றோம் அப்படிங்கறது
0: அக்கா தங்கச்சிக்குள்ளேயே சண்டை வர்றது இருக்கதான் செய்யுது. அது நம்ம அது ஒரு சில விஷயங்களை மையமா வச்சு ரெண்டு பேருக்கும் அது பொதுவானதா போகுதா இல்ல தனிப்பட்ட முறையில போகுதாங்கறத பொறுத்தும் சண்டைகள் வரும்.
1: ஆமா, நம்ம அதை எப்படி ஏத்துக்கிறோம், அவங்க சொல்ற ஒரு பிரச்சனையை நாம எப்படி ஏத்துக்கிறோம், உண்மையாவே அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுங்க மனநிலையை பேசுறோமா, இதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு. நம்ம சொல்றது பகிர்ந்துக்கிறது
0: அப்படின்னு
1: தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேசலாம்.
0: இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேளுங்க.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: 12:42 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுடைய மனசு பாரமாக இருந்த நேரங்களில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து யார் பேசுகிறான்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், முகூர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: ஜோதி சொல்லுங்க.
1: நான் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்?

0: என் கவலை எல்லாம் கடவுள்கிட்ட, எங்க தம்பி பண்ணாட்டிதான் எனக்கு அடிக்கடி போன் போட்டு அவ கவலை சொல்லும், நான் நல்லா அவளுக்கு தைரியம் சொல்லுவேன்.
1: ஓ, உங்களுக்கு கால் வருது அப்படி தம்பி பொண்டாட்டிட்டு இருந்து?
0: ஆமா
1: பாத்தீங்களா, இங்கேயும்
0: கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இது தியானம் பண்ணி அதுலயே கடவுள்கிட்ட சொன்னா எனக்கு டச் ஆயிரும். இது என் தம்பி பொண்டாட்டி வந்து சமீபத்துல இறந்துட்டானா, அதனால அவ எப்பனாலும் எனக்கு போன் பண்ணி நான் உனக்கு பாஸ்தியான வார்த்தைகளா பேசுவேன் அவருக்கு.
1: சரி,
0: நல்லா ஊக்கம் கொடுத்து கொடுத்து அவளை டெய்லி ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் பேசுவா, அவன் நினைப்புலயே பேசிட்டு இருப்பா. நான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்ப நல்லா சிங்கப் பண்ண மாதிரி நல்லா ஸ்கூட்டி பழகி, இப்ப அவன் இருக்கும்போது வந்து எங்கனாலும் அவன் போவான், ரேஷன் கடைக்க ஒரு கடைக்க பேங்க்னு. இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஆனா அதெல்லாம் சொல்லி அவளை இப்ப தைரியப்படுத்தி சிங்கப்பன் மாதிரி போற எங்கனாலும் ஸ்கூட்டில போயிட்டு வந்துருவா.
1: சிங்கப்பன் மாதிரி போற அளவுக்கு காரணமா இருந்தது ஜோதி தான்.
0: ஆமா, உள்ளயே இருந்து ரொம்ப இதா இருந்தா, விருத்தியா இருந்தா. நான் பேசி இந்த கவலைக்கு எல்லாம் அவளுக்கு இடம் கொடுக்கலான்னு, நம்மளை விட எத்தனை பேர் இருக்காங்க. நீ தைரியமா இருக்கணும், அதே நினைச்சிட்டு இருக்கூடாது. நீ என்ன தைரியமா இருந்தா உன் பிள்ளைங்களா பேசிக்கலாம், எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னபடி சரி தைரியமா ஆயிட்டா.
1: சரியா,
0: இப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அவளை பாக்க இப்படி இருந்தவளா இப்படி.
2: நீங்க இப்ப தலைப்பே மாத்திட்டீங்களே,
1: எனங்களுக்கு யாரு கால் பண்ணி பேசுவாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. நன்றிமா, நன்றி ஜோதி,
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க?
3: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: பழையப்பேட்டையில இருந்து செல்வக்கணிமா.
1: பழையப்பேட்டை செல்வக்கணி, சொல்லுங்க.
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்,
1: சொல்லுங்க.
3: எனக்கு ஏதாவது மனசு பாரமல்ல, என் பொண்ணு கிட்ட தான் போன் போட்டு பேசுவேன்.
1: உங்க பொண்ணு கிட்ட?
3: ஆமா. அவ இதனால என்கிட்ட பகிர்ந்துக்கோ, நானும் இதனால அவட்ட சொல்லணும்னா எனக்கு என்னமோ கொஞ்சம் மனசுல ஏசு அந்த மாதிரி
1: இருக்கும்.
3: கண்டிப்பா எனக்கு ரெண்டு பொண்ணுதான், எங்கெல்லாம் நாங்க அம்மா பொண்ணு மாதிரி வளமுடா, எல்லாரும் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான்
1: இருப்போம்.
3: எதுவுமே எங்களுக்குள்ள எந்த ஒளி முறையும் இருக்காது, இதனால நாங்க பேசிக்குவோம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னீங்க, நன்றிமா, நன்றி,
3: நன்றி, நன்றிமா.
1: நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு திரும்ப பேசலாம்.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: 12:50 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுடைய மனசு பாரமான நேரத்தில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஸ்நேகிதிகள் எல்லாரும் நமக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேடம், மேலப்பாளையத்துலேருந்து காயத்ரி பேசுகிறேன்.
0: காயத்ரி, இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறீங்களா?
1: திருவண்ணாமலையில இருக்காங்க, அவங்க கூடதான் நான் பேசுறேன். எதுனாலும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங், அவங்கள்ட்ட தான் எதுனாலும் ஷேர் பண்ணுவேன். அது சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பாண்டிங்கா இருக்கும். எனக்கு அவங்ககிட்ட தான் நான் எதுனாலும் கவலைகளை சொல்லுவேன். அது சொன்ன உடனே எனக்கு அவங்க தீர்வு சொல்றதுக்குல இந்த கவலை போயிடும்.
0: பரவாயில்லையே,
2: கவலை சொன்னதுமே சொன்னதுமே
0: போயிரும். கவலையை ஷேர் பண்ண உடனே உங்களுக்கு அந்த கவலை சரியாயிருமான்னு
1: கேட்டேன். ஆமா.
0: சரி சரி,
1: அவங்க குரல கேட்டாலே எனக்கு கவலை இதாயிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது.
0: சரிமா, நன்றி நன்றி காயத்ரி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
0: திருச்செந்தூர் ராதா, சொல்லுங்க.
3: எனக்கு மனசு கஷ்டமா இருந்தா சிவன் கோயில் போயிருவேன். அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்தா என் தங்கச்சிட்ட போன் போட்டு பேசுவேன். அவன் நல்லா பேசுவா, அவட்ட பேசினா ஆறுதலா இருக்கும்.
0: தங்கச்சிட்ட பேசுனா ஆறுதலாக இருக்கும். இப்போ இன்னைக்கு லிசனர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து தங்கச்சி அக்கா அப்படி தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. யாராவது வந்து அம்மா

0: கிட்ட பேசுவேன், இல்லை குழந்தைங்க அதான் ஒருத்தங்க ஒரு நேயர் சொன்னாங்க என் பொண்ணுகிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி, அவங்க என்கிட்ட பேசுவாங்கன்னு. யாராவது ஒருத்தங்களாவது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அம்மா கிட்ட பேசுனா ஆறுதலாக இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இல்லையே.
1: வேதாம்மா,
0: நன்றி,
1: வணக்கம்.
2: நன்றி.
0: இசி பார்த்தீங்களா,
2: சொல்லுங்க.
0: நான் நினச்சேன் அப்படி தான் யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், அம்மா கிட்ட இல்லை மாமியார்கிட்ட.
2: என்ன அப்படின்னா, அம்மா கிட்ட எல்லாம் நம்ம இந்த சங்கடத்தை சொல்லும் போது
0: அவங்களுக்கு
2: அட்வைஸ் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு என்ன, ஒண்ணு அவங்களுக்கு இன்னும் அது பாரமா இருக்கும், சச்சே நம்ம
0: பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனையா
2: அப்படின்னு. அதனாலதான் வந்து யாரும் பெரும்பாலும் வந்து கஷ்டங்களை அம்மா கிட்ட ஷேர் பண்றது
0: பேசுவாங்க, பிடிச்ச விஷயத்த பேசிக்குவாங்க,
2: சந்தோஷத்தை வந்து ஷேர்
0: பண்ணுவாங்க. மனசு பாரமா இருக்குன்னா அம்மா கிட்ட பேசுறது இல்ல.
2: ஆமா,
0: ஏன்னா அவங்களும் இதை கேட்டு பாரமா இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலயா. அப்ப மாமியார் கிட்ட பேசலாமே, மாமியார் பாரமானா ஆயிட்டு போகுதுன்னு நினைப்பீங்களே.
2: அப்பெல்லாம் கிடையாது, அம்மா மாதிரி தான் மாமியாரும் அப்படின்னு நம்ம நேயர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க.
0: நீங்க நினைக்கல.
2: உறவு முறைகள் அப்படிங்கிறது வேற, நாம அந்த உறவு முறையை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது.

0: மனசு பாரமா இருக்குன்னா அம்மா கிட்ட பேசுறது இல்லை.
1: ஆமா,
0: ஏன்னா அவங்களும் இதை கேட்டு பாரமா இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலயா. அப்ப மாமியார்கிட்ட பேசலாமே, மாமியார் பாரமானா ஆயிட்டு போகுதுன்னு நினைப்பீங்களே?
1: அப்படிலாம் கிடையாது, அம்மா மாதிரி தான் மாமியாரும் அப்படின்னு நம்ம நேயர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க.
0: நீங்க நினைக்கல.
1: உறவு முறைகள் அப்படிங்கறது வேற, நாம அந்த உறவு முறையை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது தான்.
0: சில பேருக்கு வந்து மாமியாரே அம்மா மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு.
1: ஆமா,
0: ஆனா மெஜாரிட்டியா இன்னைக்கு எல்லாரும் பழகி வச்ச விஷயம் மாமியாரு நாத்தனார்னாலே சண்டை தான் அப்படிங்கிற அளவுக்கு.
1: எத்தனை பேர் நாத்தனார்கிட்ட நாங்க
0: ஷேர் பண்ணுவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில, நிறைய பேர் கலந்துகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது, கேளுங்க.

0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
2: இன்னைக்கு மெனோபாஸ், அதாவது அந்த தீட்டு நிக்கிற சமயத்துல வர மாற்றங்களை பத்தி பேசுறோம். குறிப்பாக தசை இழப்பு, நம்ம பாடி வீக் ஆறுது. பெண்களுக்கு சதா சதம் ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள தீட்டு நின்றுவிடும். அது நின்ன பிறகு ஒரு முக்கியமான மாற்றம் வரும். கை கால்லாம் முன்னாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அப்படியே வந்து மெலிய ஆரம்பிக்கும். வயிறு பெருசாக இருக்கலாம், ஆனால் கை கால்லாம் மெலிஞ்சு நிறைய நேரம் அதில் வந்து அந்த தசை ஸ்ட்ராங்காக இருக்காது, அது லூஸாக கொழுப்போடி இருக்கும். இது என்னன்னு சொன்னால் இது பேர் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் ஹார்மோன்ஸ் குறையிறதுனால ஒரு செயலிழப்பு. அந்த தசை குறைவுறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? எந்த வேலையும் முன்னாடி அளவுக்கு ஸ்ட்ராங்காக தூக்க முடியாது. ஒரு குடம் எடுக்கணும்னாலும் சரி, படிக்கட்டு ஏறினா முட்டு வலிக்கும், ஒரு ஃபாஸ்ட்டாக நடந்தால் மூச்சு வாங்கும், எதையாவது தூக்கணும்னா முன்னாடி இருந்த அளவுக்கு எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கை காலில் உள்ள அந்த தசை, முக்கியமாக கை கால் தான் மெயினாக, முதுவும் ஒரு அளவுக்கு அந்த தசை இழப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டும். இந்த இழப்பை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? வேற வழியே கிடையாதுங்க, உடற்பயிற்சி பண்ணி தான் ஆகணும். ஸோ 50 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, 40 வயசுலேயே ஆரம்பிச்சிடும். ஏன்னா தசை இழப்பு வந்து பெண்களுக்கு முட்டை சத்து குறையும் போது, ஹார்மோன் இழப்பு வரும்போது தசை இழப்பும் சேர்ந்து வரும். ஸோ அது வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 70 வயசுல ஆரோக்கியமாக யாரையும் நம்பாமல் வீல் சேரில் இல்லாமல் இருக்கணும்னா 40-50 வயசுலே அந்த தசை இழப்பை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி எக்ஸசைசஸ்? முதல் இது படிக்கட்டு அடிக்கடி ஏறணும். லிஃப்ட் இருந்தா கூட லிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கக்கூடாது, இல்லாட்டி மாடியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையாவது அனுப்பக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த வயசுல வந்து நல்ல பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க, சில நேரம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி மருமக வர வந்து

0: இதெல்லாம் வந்து இவங்களெல்லாம் அனுப்பக்கூடாது, பேர பிள்ளைங்க பிள்ளைங்களெல்லாம் அனுப்பக்கூடாது. நீங்களே உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தால் தான் அப்புறம் முதியோர் ஆன பிறகு நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ரெண்டாவது, ஒரு நாற்காலியிலேயோ தரையிலேயோ உட்காடுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கையை யூஸ் பண்ணாமல் எழும்பி பாருங்கள். உங்கள் காலில் வச்சும் உங்கள் உடம்புல உள்ள அந்த தசையை வச்சும் நீங்கள் எழும்புனீங்கன்னு வைங்களேன், கையை யூஸ் பண்ணாமல் அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்தியன் டாய்லெட்டில் குத்த வைங்க, குத்த வச்சுட்டு எழும்பும்போதும் ரொம்ப கையை யூஸ் பண்ணாதுங்க, அப்படியே நீங்கள் எழும்பி பழகுங்க. உட்காந்து உட்காந்து எழும்புறது ரொம்ப முக்கியம். அந்த செயல் இழப்பு வரச்சமேந்தால் முட்டு வலியெல்லாம் நிறைய வருது. அதை நம்ம வந்து விடவே கூடாது. 40 வயசுலேருந்தே அதை விடக்கூடாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போகிற பெண்கள் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஜிம்மில் வந்து சும்மா ஒரு இந்த ட்ரெட்மில்ல நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. வெறும் வாக்கிங் பத்தாது. கொஞ்சம் வெயிட்ஸு கையில் தூக்குறது, உட்காந்து உட்காந்து எழும்புறது அதை ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, படுத்து எந்திரிக்கிறது புஷ்அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உள்ள எக்ஸசைசஸ் பண்ணலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

0: மீண்டும் ஒரு மதிய வணக்கம் நேர்களே. நேரம் 1:05 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா? நலந்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு விழா மிச்சையின் மருத்துவ பயன்கள் குறித்து இன்னைக்கு பேச இருக்கிறாங்க டாக்டர். நிகழ்ச்சியில் இன்னைக்கு விழாமிச்சை வேர் பயன்கள், இந்த விழாமிச்சை வேறுனா என்ன, அதோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூட இன்னைக்கு ஆனந்த பிரியா, டாக்டர் ஆனந்த பிரியா அவர்கள் வந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேசிடலாம் தொலைபேசி வழியில். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள் டாக்டர், இன்னைக்கு விழாமிச்சை வேரின் மருத்துவ பயன்கள்னு சொல்லியிருக்கிறோம். இந்த விழாமிச்சைனா வேர் தானா இல்லை இதோட முழு செடியுமே பயன்படுமா, எப்படி?
1: வேறு தான் அதிகமாக பயன்படுது மேம். மற்ற பாகங்களை விட வேறு தான் இதில் மெயினாக பயன்படுது.
0: இந்த வேர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இந்த வெட்டி வேரும் விழாமிச்சையும் வேரும் ஒன்று தானா?
1: இல்லை, ரெண்டும் வேறங்க மேம். ஆக்சுவலி வந்து வெட்டி வேர் அப்படிங்கிறது அது புல் இனத்தை சேர்ந்தது. கோரை புல், அந்த அருகம்புல் மாதிரி அது ஒரு புல் இனத்தை சேர்ந்தது. இது வந்து கொஞ்சம் சிறு செடி மேடம். விழாமிச்சைங்கிறது சின்ன செடி. நம்ம இதா பார்க்கும்போது கற்பூரவல்லின்னு கூட அது காமனா வழக்கத்துல சொல்லுவாங்க அந்த செடிய. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பாத்தீங்கன்னா பிளக்ட்ரான்தஸ் வெட்டிவேரியைடிஸ் அப்படிங்கறதான் இதனுடைய பொட்டானிக்கல் நேம், சரிங்களா? இது வந்து குடும்பம் பாத்தீங்கன்னா கீரையோட குடும்பம், லாமினேசியே, கீரை குடும்பத்தை சேர்ந்தது இது, சரிங்களா? அதுக்கப்புறமா இது நம்ம நார்மலா இது நிறைய இடத்துல பாக்கலாம். பூந்தோட்டம் சாதாரணமா வளரக்கூடிய ஒரு சிறு செடி பூண்டுன்னு சொல்லலாம். இது வேருக்கு ரொம்ப மணம் இருக்கு மேம். இதனுடைய வேர் பாத்தீங்கன்னா இது நல்லா ஸ்மெல்லா இருக்கும். இத வந்து நம்ம அந்த அந்த வேர் தான் மெயினா இதோட பயன்படும் உறுப்பு பாத்தீங்கன்னா வேர் தான் மருந்துக்காக பயன்படுது, சரிங்களா? அப்புறம் இதுக்கு இப்ப நம்ம இப்ப பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா இதுக்கு சுவைன்னு பார்த்தா அது வந்து கைப்பு சுவை இருக்கும் அந்த வேருக்கு. அப்புறம் குளிர்ச்சி, உடம்பு இது எடுக்கும் போது இந்த வேர் வந்து எது என்ன பண்ணும்னா உடம்பு வந்து குளிர் கூல் பண்ணும், இதெல்லாம் இதனுடைய தன்மை இருக்கு மேம்.
0: சரி, இந்த விழாமிச்சை வேர்ல வந்து என்னென்ன வேதி பொருட்கள்லாம் இருக்கு?
1: அதுல ஒரு 36 சேர்மங்கள் இருக்கு மேம். பாத்தீங்கன்னா கெமிக்கல் உள்ள வந்து லேப் ஆராய்ச்சி நிறைய பண்ணிருக்காங்க. இதுல அதுல 36 வகையான சேர்மங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபிளவனாய்டு, ஆல்கலாய்டு, டானின், அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன், அப்புறம் வந்து அமினோ ஆசிட், இந்த மாதிரி ஒரு 36 வகையான சேர்மங்கள் இருக்கு.

0: அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொருதும் என்னென்ன செய்யுது, கிருமி நாசினியா இருக்கும், இந்த இது இவ்வளவு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறாங்க நமக்கு கிருமியை கொள்ளுது, அதுக்கப்புறம் புற்றுநோய் கொடுத்துல கொள்ளுது, இதெல்லாம் வந்து ஆய்வகத்துல நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்புறம் வந்து காபா அப்படிங்கக்கூடிய ஒரு நரம்ப தூண்டக்கூடிய அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதனால இது மன அமைதி வந்து நம்ம கொடுக்கும். இப்போ சித்தர்கள் வந்து இதனுடைய குணத்தை எப்படி சொல்றாங்க நம்ம பார்க்கணும்.
1: சித்த மருத்துவத்துல இதோட குணம் என்னன்னு சொல்றீங்களா?
0: இது மெயினா குளிர்ச்சி உண்டாக்கி பித்தம் அடக்கி அதை பித்தத்தை குறைக்கும். இப்போ இவங்க பாடல் இதனுடைய குணம் எப்பவுமே ஒரு பாடல் வடிவில தான் சொல்லியிருப்பாங்க. பாடல் பாத்தீங்கன்னா மேகம், விழி எரிச்சல், வீரி ரத்த பித்தமோடு, தாகம், மதம் மூர்ச்சை, பித்தம் தன்மயக்கம், சோகம், சிறநோய் இவை ஏகும் செய்ய விழாமிச்சு எரிசுரமும் இல்லை இசை அப்படிங்கிற பாட்டுல இதனுடைய இது எந்தெந்த நோய்க்கு எல்லாம் பயன்படுத்தலாம்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
1: என்னென்ன
0: நோயின் நம்ம இதனுடைய பொருள் பார்த்தோம்னா இப்ப விழாமிச்ச வேற வந்து இப்ப சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தலாம். இது பிரஷர் அதிகமான ஹைபர்டென்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த நோயாளிகளுக்கு பயன்படுத்தலாம். கண் எரிச்சல் இருக்கும் போது இதை பயன்படுத்தலாங்க சரிங்களா. இப்ப வந்து மனநிலை பாதிச்சு இப்ப வெறி மயக்கம் மூச்சு இந்த மாதிரி மனநோய்களுக்கு இத பயன்படுத்தலாம். தலைவலி தலைவலி இப்ப ஹீட்னால தலைவலி வரும் இல்லையா, உடல் சூடு விஷ்ணத்தினால வரக்கூடிய தலைவலி, அப்புறம் உடல் சூட்டினால வரக்கூடிய சுரம், அதான் தீச்சுரம் சொல்லிருக்காங்க, அந்த கடுமையான சுரம், இதுக்கெல்லாம் இந்த இது வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கறத அதனுடைய குணமா சிந்தாமணி அப்படிங்கிற புக்ல இருக்கக்கூடிய பாடல் இது
1: பாத்தீங்கன்னா
0: அதனுடைய குணம் என்ன, அது எந்தெந்த நோய்க்கு தான் பயன்படுத்தானு ஒரு பாடல் வரியிலே சொல்லியிருப்பாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி மேடம், இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், லைன்ல இருங்க.
0: ஓகே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஒரு 1:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு விழாமிச்சியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவங்க தொலைபேசி வழியாக தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், இந்த விழாமிச்சையின் குணங்கள் பற்றி சொன்னீங்க, சித்த பாடல்களில் சித்த மருத்துவ பாடல்களில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது என்னென்ன நோய்களுக்கு, எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இந்த விழாமிச்சை வேர் பயன்படுத்தப்படுது?
2: இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மேல சொன்ன பாடல்ல சொல்லிருக்காங்களே, அந்த நோய் நம்ம சர்க்கரை வியாதி அப்புறம் பிரஷர் இருந்தா இதுக்கு பயன்படுத்தலாம் சொன்னேன். அது எப்படி பயன்படுத்தணும்னா தைலமா இதை பயன்படுத்தலாம். இந்த வேர்ல இருந்து தைலம் காய்ச்சி அதை வந்து தலை முழுகிறது மூலமா, வாரத்துக்கு ஒரு தடவை தலை முழுகிற மூலமா அந்த
1: எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா, அந்த வேரை எண்ணெய்
2: வேரை வந்து எண்ணெயா காய்ச்சி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உடல் குளிர்றதுக்கு நம்ம தலைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தலை முழுகலாம் சரிங்களா. அதே மாதிரி இதனுடைய வேரை பாத்தீங்கன்னா கோடை காலத்துல அதிகமா வெப்பம் இருக்கும் போது இந்த வேரை தண்ணீர ஊற போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சோம் அப்படின்னா அந்த அதிகமான வெப்பம் வந்து குறையும்.
1: ஓ, அதனாலதான் வந்து இதுக்கும் வெட்டி வேரும் இதுவும் ஒன்னா நினைச்சுக்கிறாங்களோ இது? ஏன்னா வெட்டி வேரையும் வந்து நம்ம தண்ணியில போட்டு குடிப்போம் இல்லையா கோடை காலங்கள்ல குளிர்ச்சிக்காக.
2: மாதிரி இதுக்கும் இந்த வேருக்கும் இந்த குளிர்ச்சி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அதனால மேக்ஸிமம் சேர்ந்தே தான் பயன்படுத்துவாங்க சரிங்களா. இப்ப இதுக்குமே நம்ம வந்து இந்த வேரையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணியில போட்டு அதிக வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நம்ம அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்புறம் அந்த வேரையே பவுடர் பண்ணி நம்ம உள்ள கொடுக்கும் போது நமக்கு வந்து இப்ப வயிற்று அமிலத்தன்மை, இப்ப வயிற்றுல அதிகமா அமிலத்தன்மை சொல்றது அல்சரா மாறும் இல்லையா, வயிறு புண்ணாகும் இல்லையா, அந்த வயிற்று குறைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்புறம் சிலருக்கு வந்து பசியே எடுக்காது, அதிகமா வெப்பம் பசி இது இல்லாம இருக்கும்போது அதுக்கும் இது பயன்படுத்தலாம் சரிங்களா. அப்புறம் காயம் ஆறாம இருக்கும் இல்லையா, காயம் ஆறாம ரொம்ப நாள் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது அது வந்து இந்த வேர் பவுடர் சாப்பிடும் போது அதுக்கு வந்து இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது புண்ணை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்த தூக்கம் இல்லாம மன அமைதி இல்லாம இருப்பாங்க இல்லையா, இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தூக்கம் வராம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரி தலை முழுகிறது மூலமாகவோ இல்ல வேர் பொடி பண்ணி அந்த பவுடரா சாப்பிடுறது மூலமாகவோ நம்ம அந்த தூக்கம் வர வைக்கிறதுக்கு வந்து நம்ம இத பண்ண முடியும். இந்த இத வந்து யூஸ் பண்ணி தூக்கம் வர வைக்க முடியும். இதெல்லாம்

0: மருத்துவத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரக்கூடிய நமக்கு மெயினான பிரச்சனை, நிறைய பிரச்சனை இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது, மன அமைதி இல்லாம இருக்குது, அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. இருதய நோயில இருந்து சிறுநீரக நோய் வரைக்கும் எல்லாமே வருது இல்லையா. இப்ப இந்த வேர் தைலத்தை நீங்க தலைக்கு மூழ்கும் போது நமக்கு அதெல்லாம் குறையும் சொல்லியிருக்காங்க.
1: இப்போ இந்த வேர் வந்து எண்ணெயா காய்ச்சி பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, பொடி வேர் பொடியா பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, வேறு என்ன முறைகள்ல வந்து இதை பயன்படுத்துறாங்க?
0: மெயினா இந்த முறையில தான் மேம் பயன்படுத்துறாங்க. இப்போ உடலை அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியில ஊற போட்டு உங்களுக்கு கோடை காலத்துல ரொம்ப ஹீட்டா இருக்கும் போது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேடம்.
1: இதோட சுவை என்ன சுவை? கைப்பு சுவையா?
0: கைப்பு சுவை, இது வந்து கசப்பு சுவை தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சி பாத்தீங்கன்னா உடம்ப குளிர்ச்சி பண்ணும். இதனுடைய மெயின் இதே வந்து உடம்ப குளிர்விக்கும்
1: அப்படிங்கறதுதான்.
0: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
1: இப்போ அடுத்து வந்து இந்த விளாமிச்சை வேர்ல வந்து என்னென்ன வேதிப்பொருள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது போக இப்போ உங்க சித்த மருத்துவத்துல வந்து இந்த விளாமிச்சை வேரை பயன்படுத்தி என்ன மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க? எதுல முதன்மை மருந்தா பயன்படுத்தப்படுது இந்த விளாமிச்சை வேர்?
0: அதான் மேம், அது மெயினா வந்து அதான் சொல்றத, இது வந்து தோல் வியாதிகளை பயன்படுத்தலாம், புண்ணு குணப்படுத்துறதுல பயன்படுத்தலாம். இப்ப அறிவியல் ஆதாரங்களே இதை பத்தி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க மேம். அது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இதுல 36 சேர்மங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட். இப்ப இது எல்லாமே லெபரட்டரி தான். அது முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடியில வளர்ச்சியை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அப்ப வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், நிறைய ஆக்சிடேற்ற பொருட்கள் வந்து கழிவு பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகும். அத வந்து உடம்புல இருந்து நீக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா. அது வந்து இந்த இந்த மூலிகை வந்து பண்ணுது மேம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்கு, நுண்ணீர்களை எதிர்க்கக்கூடிய தன்மை, அதாவது சில பாக்டீரியாங்களை இது வந்து எதிர்க்குது, அத வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க மேம்.
1: சரி சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசுவோமா?
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர் நாகர்கோவில்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

0: ஒரு மணி 26 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு விளாமிச்சையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனந்த பிரியா அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், அதாவது அறிவியல் ஆதாரங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க விளாமிச்சை வேறு பற்றின்னு சொன்னீங்க, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க.
1: இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த இது பார்த்தோம் இல்லையா, அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு, இருக்கு உடம்புல உருவாக்கக்கூடிய கழிவுகளை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஆன்டி மைக்ரோபயல், அதாவது பாக்டீரியங்கள், சின்ன பாக்டீரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளப்செல்லா, அப்புறம் ஸ்டெஃபிலோகாக்கஸ், ஈகோலை, இந்த மாதிரி பர்டிகுலர் இந்த மாதிரி பாக்டீரியங்களுக்கு வளர்ச்சியை அது தடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியங்கள், அதனுடைய வளர்ச்சிய தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023 நடந்த ஸ்டடி படி இதுக்கு வந்து புற்றுநோய் செலுத்தலை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு லேப்ல டயக்னோஸ்ல ரிசர்ச் பண்ணி இருக்காங்க மேம். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வாய் புற்றுநோய், இப்ப வாயில வரக்கூடிய புற்றுநோய் செல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே வந்து இப்போ லேப்ல மிருகங்களுக்கு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க தவிர மனிதர்களுக்கு இன்னும் வரல. மனிதர்களுக்கு வந்து பயன்படுத்தி அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத அவங்க இன்னும் வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கிளினிக்கல் ட்ரையல் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு சரிங்களா. இதெல்லாம் ஆய்வகத்துல தொடர்ந்து ஆராய்ச்சி போய்கிட்டே இருக்கு. இப்ப இதை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மூலிகையை பத்தியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
0: இந்த விளாமிச்சை மேரோட ட்ரெடிஷ்னல் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல இது பயன்படுத்துறாங்க இருக்கு இல்லையா. நம்ம வந்து முதன்மையா முத உள்ளது பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் தான், அதுல வந்து இது பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல வந்து யுனானி ஆயுர்வேதான்னு மத்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டமும் இருக்கு இல்லையா,

0: அதுல இப்ப யுனானியில எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அங்க வந்து இந்த வாயு வாயு தொந்தரவுக்கு, வாயு சந்த சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப ஆயுர்வேதத்துல இதே மாதிரி சித்தா மருத்துவத்துல பயன்படுத்த மாதிரி ஆயுர்வேத முறையிலையும் பயன்படுத்துறாங்க. மெயினா இது சித்த மருத்துவத்துல நிறைய இது இருக்குது. இந்த மனநோய் மற்றும் தோல் நோய்க்கான மருத்துவத்துல இதை பயன்படுத்துற விதங்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
1: சித்த மருத்துவ கோணத்துல இன்னும் இதை வந்து விளக்கமா சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா சொல்ல முடியும் மேம். இப்ப சித்த மருத்துவங்கிறது அந்த வாத பித்த கபம் அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. இப்ப இது மெயினா பித்த தோஷத்தை சமப்படுத்தும். அதுவும் பர்டிகுலரா வாதமும் பித்தமும் இன்னும் சமப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இது வந்து சீதல வெறி, அதாவது சீதளம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. குளிர்ச்சி உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடியது. உங்களுக்கு பித்தம் அதிகரிப்பினால எல்லா நோய், இப்ப நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் நிறைய இது பித்தம் அதிகரிப்பினால வரக்கூடியது. பாத்தீங்கன்னா இப்போ ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், தூக்கம் இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதிகமான வெப்பத்தினால வரக்கூடியது. அப்ப வெப்பம் அதிகமாகறதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல அமிலத்தன்மை அதிகமா ஏற்படுது. அப்ப நமக்கு அல்சர் வருது. இப்ப சித்த மருத்துவம் வந்து அந்த வாத பித்தத்தை சமன் பண்றதுனால அது வந்து என்ன இருக்குன்னா அல்சருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அதிக பிரஷருக்கு கொடுக்கலாம், மன நோய்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வாத பித்தம் எந்த இடத்துல கூடுனாலும் அதை சமப்படுத்துறதுக்கு இந்த இந்த மூலிகைய பயன்படுத்தணும்.
1: எந்த மாதிரி வந்து இந்த விளாமிச்சை வேற வந்து இந்த நோய்களுக்கு எப்படி குடுக்குறீங்க? அதாவது வேர் பொடியா,
0: குடிநீர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஷாயம், வேற கஷாயம் போட்டு நமக்கு இந்த காய்ச்சல் அதிகமான காய்ச்சல் வரும் இல்லையா, டெம்பரேச்சர் அதிகமா வரும் இல்லையா, அதுக்கு குடுக்கலாங்க. அதுக்கப்புறம் சூரணம் பொன்னி வயிறு பிரச்சனைக்கு, இது எப்பவுமே தனியா மேக்சிமம் பயன்படுத்தல, மத்த குளிர்விக்கக்கூடிய வெட்டி வேர் அப்புறம் வந்து மத்த இதோட சேர்த்துதான் மேக்சிமம் பயன்படுத்துறாங்க.
1: ஓ, இது துணை மருந்தாதான் பயன்படுத்தப்படுது? முதன்மை மருந்தா?
0: முதன்மையா இல்லாம மத்த குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியதையும் சேர்த்து பயன்படுத்துறாங்க.
1: இப்போ நீங்க வந்து தலைமுடிக்கு வந்து அந்த எண்ணெயா தேய்க்கிறோம்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி எண்ணெயா தேய்க்கும் போது இந்த விளாமிச்சை வேர் மட்டும்தான் அதுல போடப்படுதா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி வேற சில மூலிகைகளோட சேர்ந்து போட்டு அந்த எண்ணெயா பயன்படுத்தப்படுதா?
0: இது காமனா பாத்தீங்கன்னா தனியா பயன்படுத்த விட அடுத்த மூலிகைகள் மத்த மூலிகளோட சேர்த்துதான் மேக்சிமம் பயன்படுத்துறாங்க. இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா தைலம் எண்ணெய் இதுல சேருது, மத்த எண்ணெயில இப்ப குளிர்விக்கக்கூடிய இதுல சேருது. இப்ப நம்ம தனியாவும் இதை தைலம் இது மட்டும் பர்டிகுலரா இப்ப ரொம்ப ஹீட்டா இருக்கு உடம்பு அப்படின்னா இதை தனியாவும் வந்து தைலத்துல அந்த வேரை மட்டும் காய்ச்சி நம்ம பயன்படுத்த உடம்பு வந்து குளிர்விக்கும். தோல் பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம். இந்த காயம் இருக்கு, ஆறாத காயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா நிகழ்ச்சியில ஒரு விளம்பரம் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசலாம், லைன்ல இருங்க.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 1:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா? நலம் தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு விலாமிச்சையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா தொலைபேசி வழியா தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், இந்த விலாமிச்சையின் அறிவியல் ஆதாரங்கள் பத்தி சொன்னீங்க, அதில் வந்து விலாமிச்சை வேரி வந்து எப்படி துணை மருந்தாக சேர்க்கப்படுதுன்னு சொன்னீங்க. இப்போ என்னென்ன துணை மருந்துகள்லாம் சேர்த்து வந்து இந்த விலாமிச்சை வேரில் மருந்தாக கொடுக்குறீங்க?
1: இப்போ நன்னாரி, சந்தனம், வெட்டிவேர், இந்த மாதிரி மற்ற குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய
0: எல்லாமே, இப்போ நீங்க சொன்ன எல்லாமே குளிர்ச்சி தான். நன்னாரி, வெட்டிவேர், சந்தனம், இந்த எல்லாமே குளிர்ச்சி,
1: சந்தனம், பச்சிலை கீரை, இந்த மாதிரி குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய மற்ற பழங்களோட சேர்ந்து இதை பயன்படுத்தணும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல பலனை வந்து தரும்.
0: சொல்லுங்க, இப்போ வந்து இது தோல் நோய்க்கு எப்படி மருந்தா கொடுக்கப்படுது?
1: இப்ப தோல் நோயின்னு பார்க்கும்போது நமக்கு இப்ப நலுங்கு மாவுன்னு சொல்லிட்டு முந்தைய பாட்டி வைத்தியம், பாட்டிகள் வீடுகள்லயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நலுங்கு மாவு அப்படிங்கறது. கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் கிச்சிலி கிழங்கு, இப்ப விலாமற்று வேர், வெட்டி வேர், அப்புறம் சந்தனத்தூள், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி சில பொருட்கள்ல சேர்த்து ஒரு 8 மூலிகை 10 மூலிகையை சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு பவுடர். இதை தான் வந்து முதல்ல சோப்புக்கு பதிலா இது வந்து சேர்த்து குளிச்சுட்டு இருந்தாங்க அந்த அப்போ, புரியுதுங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு தோல் அலர்ஜி இதெல்லாம் வேற வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கும், சரிங்களா? இப்போ வந்து இந்த விலாமிட்டு வேறு என்ன பண்ணா அது வந்து குளிச்சதுனால சொறி சிறந்து இதெல்லாம் வராம நமக்கு தடுக்குது. இது ஏற்கனவே வந்து நம்ம பாக்டீரியாவை

0: இருக்கும் நம்ம பார்த்தோம். அதனால இந்த இது அது ஸ்கின்ல படுறதுனால தோல்ல போட்டு பிடிக்கிறதுனால நமக்கு வந்து கிருமி நாசினியாவும் செயல்படுது. அப்புறம் இப்போ அதிகமா வேர்வினால துர்நாற்றம் வருது இல்லையா, அது வந்து
1: ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட முதல்லயே. இப்ப வெட்டி வேர்னா ஒரு நறுமணம் இருக்கும், அதே மாதிரி இந்த விளாமிச்சை வேருக்கு என்ன நறுமணம் எப்படி இருக்குமா?
0: இதுக்கு நறுமணம் இருக்குங்க. அந்த வெட்டி வேருக்கு இருக்கிற மாதிரியே இந்த இதுல இப்ப நம்ம நலுங்கு மாவுளத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நறுமணம் தரக்கூடியதான். இப்ப கஸ்தூரி மஞ்சளா இருக்கும், கிச்சிலி கிழங்கா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்குமே நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். அது போடுறதுனால இப்ப வியர்வையினால வரக்கூடிய துர்நாற்றம், ஒரு டியோடரண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இது யூஸ் பண்ணி குளிக்கும் போது அந்த வியர்வை நாற்றம் இருக்காது. அது மாதிரி ஸ்கின்ல வந்து கிருமிகள் வளர்ச்சியும் குறையும், உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியலாவும் இது ஆட் பண்ணும், அப்புறம் சொறி சிறங்கு வராமலும் தடுக்கும். மொத்தமா நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர், ஒரு ஸ்கின்னுடைய மொத்த கேரையும் ஒரு நலுங்கு மாவு பயன்படுத்தும் போது நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதான் இப்ப வந்து வேற கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்ப நம்ம பண்றதுக்கு இந்த மாதிரி மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம ஒரு பாசிங் பவுடரா பயன்படுத்தினா அது நம்ம தோலுடைய பாதுகாப்பா இருக்கும் சரிங்களா. அப்படி பண்ணும்போது நம்ம தோலுடைய டெக்ஸ்சர் கரெக்டா இது பண்ண முடியும். சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கேர் குரோத் இருக்கும் இல்லையா, மீச வளருது, தாடி வளருது, அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஹார்மோன் மாற்றத்தினால, அவங்களுக்கு கூட இந்த நலுங்கு மாவு தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தா ஒரு 6 மாசம் தொடர்ந்து பயன்படுத்தா அந்த கேர் குரோத் வந்து குறையுங்க. இப்ப அந்த எக்ஸ்ட்ராவா தாடி மீச மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடியதுக்கு நீங்க போடும்போது அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உதிர்ந்து நாரமாகறதுக்கு வாய்ப்பு.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு இன்னும் தொடர்ந்து பேசலாம் உங்ககிட்ட, லைன்லயே இருங்க.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 1:47 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு விளாமிச்சையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்க டாக்டர்.
1: அதான் நம்ம நலுங்கு மாவு பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா?
0: ஆ சொல்லுங்க.
1: அது வந்து பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் மஞ்சள் அதுதான் அதிகமா யூஸ் அது சேர்ப்போம். அதுவே ஆண்களுக்கு பயன்படுத்தும் போது அதுல கொஞ்சம் மாற்றங்கள் செய்யணும். மஞ்சள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருவோம். மத்த இது வந்து சந்தனத்தூள் பாசி பேருக்கல்ல மாவு அதனுடைய ரேஷியோ கொஞ்சம் மாறும். இது பாத்தீங்கன்னா இப்ப சின்ன குழந்தைங்க 6 மாச குழந்தைங்கள இருந்து பயன்படுத்தலாம். இப்ப 6 மாச குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா தண்ணியில கலந்தோ இல்லைன்னா வந்து பால்ல கலந்தோ பேஸ்ட் மாதிரி ஆக்கி நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து குளிக்கலாங்க. ஊற வச்சு குளிக்க போறோம், குளிக்க ஊத்தலாம் இல்ல குளிக்கலாம் சரிங்களா. இப்ப இதை நம்ம வந்து சிலருக்கு வந்து மஞ்சள் அலர்ஜியா இருக்கும், அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து போட்டு உங்களுக்கு அலர்ஜி ஆச்சு இரிட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னா வந்து சில இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இப்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜியை உண்டு பண்ணும். அதனால அதை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு இப்ப

0: கூடாது, அது வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து நம்ம வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், இப்ப ரொம்ப சளி அந்த மாதிரி கண்டிஷன்ல இத கொஞ்சம் குறைக்கிறது நல்லது.
1: மெதுவா இத வந்து குளிக்கும் போது எல்லா நாளும் பயன்படுத்தாம இந்த கோடை நேரங்கள்ல தோல் வியாதிகள்,
0: கோடை இல்ல தோல் வியாதி இருக்கிறப்ப பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா இப்ப மழை காலத்துல பயன்படுத்தும் போது கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாக சளி எல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்துட்டு அந்த டைம்ல அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த காம்பினேஷன்ல இந்த குளிர்ச்சி உண்டாக்குற பொருளினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு அப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. மெயினா வெப்ப காலத்துல வரக்கூடிய இந்த கோடை கொப்பளம் இருக்கு இல்லையா, அந்த இது வராம தடுக்கும், வேர்க்குறு வராம தடுக்கும், அப்புறம் எரிச்சல் தோல்ல எரிச்சல் வர்றது, தொறி படை இதெல்லாம் வர்றத வந்து இது வந்து தடுக்குங்க. அதாவது தோல் நெயில மேக்சிமம் இதெல்லாம் நம்ம பாத்துக்க வேண்டியது. இப்ப நமக்கு இதனால நல்ல பெனிஃபிட் இருந்தாலும் சிலருக்கு வந்து குளிர்ச்சினால சளி பிடிக்கலாம், இல்ல சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னால அலர்ஜி உண்டு பண்ணலாம், சிலருக்கு வந்து இரிட்டேஷன் ஆகலாம். அதையெல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு ஒரு டாக்டரோட இதுல கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்றது நல்லதுங்க.
1: இப்போ குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, இது குழந்தைங்களுக்கு 6 மாசத்துல இருந்து பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. இப்ப நார்மலாவே குழந்தைய டெய்லி குளிப்பாட்டும் போது இந்த பொடி போட்டு குளிப்பாட்டலாமா, இல்ல வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரியா?
0: வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம இது
1: பண்ணிக்கலாம்.
0: அந்த மாதிரி நாங்க பயன்படுத்தலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இந்த நலங்கு மாவு பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, இது யார் யார் பயன்படுத்தலாம், பயன்படுத்த கூடாது, என்ன முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இது வந்து தோல் வியாதிக்கு நல்ல ஒரு மருந்தா இருக்குது இல்லையா இந்த நலங்கு மாவு. இது போக வந்து இந்த விளாமிச்சை வேர் வந்து மனநோய்களுக்கு மருந்தா பயன்படுதுன்னு சொன்னீங்க, எந்த மாதிரி பயன்படுத்தப்படுது, எப்படி அதை எடுத்துக்கலாம்?
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சித்த மருத்துவம் வந்து இப்ப நோயை எப்படி பாக்குது அப்படின்னா, அதனுடைய குறிகுணங்களுக்கு மட்டும் மருந்து இருக்காதுங்க, அதனுடைய மூல காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்து அதை வந்து எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கறத சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூல்கள்ல இருக்கு. இப்ப வந்து திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்ப நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நோயை வந்து நம்ம குணப்படுத்தணும்னா நோய்க்கு முதல் காரணம் மூல காரணமா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம சரி பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சித்த மருத்துவத்துல மனநிலை வந்து பாதிக்கும் போது இப்ப தூக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு அவசர உலகத்துல எல்லாருக்குமே வந்து மனநிலை பிரச்சனைங்கிறது, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஆன்சைட்டி அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா இப்ப பயன்படுத்துறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு அவசர உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த மனநிலை இப்ப வந்து நிறைய பிரச்சனை நமக்கு வர நோய்களுக்கு, ஒரு இருதய நோய் வருதுனாலும், ஹார்ட் அட்டாக் உடனே வருதுனாலும் சரி, கிட்னி ப்ராப்ளம் வருதுனாலும் சரி, நமக்கு வரக்கூடிய மேக்சிமம் ஒரு 90% காரணம் வந்து மனம் வந்து நார்மல் அமைதியா இல்ல, அதனால வர்றதா இப்ப வந்து நிறைய நோய்கள் வருதுங்க. அப்ப வந்து மன அமைதிப்படுத்துறதுக்கும் நல்ல தூக்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகையை வந்து விளாமிச்சை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்ப அதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இத வந்து தைலமா காய்ச்சி அந்த வாரம் வாரம் நம்ம வந்து குளிக்க போது நமக்குள்ள இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைஞ்சி மனசு வந்து ஒரு அமைதி அடையும். அப்ப வந்து நமக்கு மனசு அமைதியாகும் போது தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்தாலே நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த முக்காவாசி பிரச்சனை நமக்கு வந்து குறைஞ்சிரும் சரிங்களா. இப்ப நம்ம இது வந்து பயன்படுத்தும் போது இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு இது வந்து இதை மட்டும் தனியா பயன்படுத்தாம மத்த வெட்டி வேர் சந்தனம் இதோட சேர்ந்து காம்பினேஷனா பயன்படுத்தும் போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். தனியா பயன்படுத்துறத விட நமக்கு மத்த குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய பொருட்களோட சேர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு ரிசல்ட் இன்னும் நல்லா கிடைக்குங்க. இப்ப இத வந்து ஒரு தனியா நம்மளே வந்து பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தக்கூடாது, இத வந்து ஒரு மருத்துவருடைய இது கிட்ட அட்வைஸ் கேட்டு அவர் சொல்றபடி பயன்படுத்தும். ஏன்னா சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் ஒரே மாதிரியானவங்க கிடையாது. சித்த மருத்துவம் பார்வைப்படி வாதம் தேகி தனியா இருக்காங்க, வாத உடம்பினர், பித்த உடம்பினர், சப உடம்பினர்னு சொல்லிட்டு அவங்களையே அது வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க சரியா, மூணு மெயின் கிளாஸ் மூணு பிரிச்சிருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொரு மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்களுக்கு

0: இதை பயன்படுத்தோம்னா அதிகமா கூலாயிரும், உடம்பு வந்து அதிகமா கூலாயிரும், அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். சோ அதை எல்லாமே மருத்துவர்கிட்ட நம்ம போய் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன, ஒரு சித்த மருத்துவராலதான் அதை கைட் பண்ண முடியும். அவங்க எப்படி பித்தம் அதிகமா இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது, கபதேக்கியா இருந்தா அவங்களுக்கு பயன்படுத்துறது, வாத தேக்கியா இருந்தா அவங்களுக்கு பயன்படுத்துறது, இது எல்லாமே ஒரு நாடி பார்த்து அவங்களுடைய இதை பார்த்து எல்லாமே தனித்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு மருத்துவனுடைய அட்வைஸ் மாதிரி நம்ம பயன்படுத்தினாதான் எப்போ நல்லது. அப்படி இல்லைன்னா அதுக்கும் விளைவுகள் வந்து, பின்விளைவுகள் வந்து இருக்குங்க. சரிங்களா,
1: இப்போ இந்த நலங்கு மாவுன்னு சொன்னீங்களே, இது வந்து சித்த மருத்துவ கடைகள்லயே கிடைக்குமா? விலாமிச்சை வேர் சேர்த்ததே
0: நலங்கு மாவுங்கிறது கிடைக்குங்க.
1: அது நார்மலா வந்து தோல் வியாதிகள்
0: அது குளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற சோப்புக்கு பதிலா, இப்ப சோப்புல நிறைய கெமிக்கல் சேர்ந்து வருது இல்லையா, இப்ப அத வந்து முந்தி என்ன பண்ணிருக்காங்க, சோப்புக்கு பதிலா இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது தான் பால்லயோ இல்லைன்னா தண்ணீரையோ கலந்து பேஸ்டா பயன்படுத்திருக்காங்க.

0: ஆமைச்சையும் வேர்
1: ஆ கிடைக்குங்க,
0: சேர்த்ததே.
1: நலுங்கு மாவுங்கிறது கிடைக்குங்க.
0: அது நார்மலா
1: இதுவந்து
0: வந்து தோல்
1: என்னன்னா நம்ம
0: வியாதிகள்.
1: அது குளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற சோப்புக்கு பதிலாக, இப்ப சோப்புல நிறைய கெமிக்கல் சேர்ந்து வருது இல்லையா, இப்ப அதை வந்து முந்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா சோப்புக்கு பதிலாக இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது தான் பால்லயோ இல்லைன்னா தண்ணீரையோ கலந்து பேஸ்டா பயன்படுத்திருக்காங்க. ஆயில் கூட சேர்ந்து கூட நீங்க பேஸ்ட் ஆக்கி அப்ளை பண்ணிக்கலாம்.
0: இப்போ கடைகளில் வந்து இது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நலுங்கு மாவு இருக்குதா, இல்லை ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்களா?
1: இல்ல மேக்சிமம் நம்ம இது ப்ரிப்பேர் பண்றது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இந்த இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில இந்த ஆர்டர் கிடைக்கும், இந்த பொருட்கள் வந்து கிடைக்கும், அதை வாங்கி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதான் இது மேக்சிமம் பெண்களுக்கு பயன்படுத்துற மாதிரிதான் இருக்கும். மஞ்சள் எல்லாம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கு அது பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆண்களுக்குனா கொஞ்சம் ஃபார்முலா வந்து கொஞ்சம் குறைக்கணும், அது ரேஷியோ வந்து மாறும்.
0: மற்றபடி
1: அதே மாதிரி
0: குழந்தைங்களுக்குமே அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இல்லையா?
1: ஆமா பயன்படுத்தலாம். ஆமா அது வந்து
0: மனநோய்.
1: அதான் இது அலர்ஜி இருக்கா அப்படிங்கறது மேக்சிமம் வந்து நம்ம ஒரு வயசுக்கு மேலேயே 6 மாசத்துக்கு உள்ள பயன்படுத்தலாம் சொன்னாலும், நம்ம ஒரு ஒரு வயசுக்கு மேல நம்ம வந்து அதுவும் வந்து மஞ்சள் அலர்ஜி சென்சிட்டிவ் ஸ்கின் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயன்படுத்திக்கலாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில விளாமிச்சை வேரின் மருத்துவ பயன்கள் குறித்தும், அதை பத்தி ரொம்ப விளாவாரியா சித்த மருத்துவத்துல எப்படி பயன்படுத்துறாங்க, அது எப்படி துணை மருந்தா பயன்படுது, என்னென்ன நோய்களுக்கு அது மருந்தா பயன்படுதுங்கிற கருத்துக்களை தெளிவா சொன்னீங்க. உங்களுக்கு பண்பலை சார்பா வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது. இதுவரைக்கும் நலம்தானா நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியில் விளாமிச்சை வேரின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா பேச கேட்டீங்க.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இனிய உற்சாகமான மதிய வணக்கம் நேர்களே. நேரம் 2:01. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். மனசிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளுக்கு எப்போவுமே ஒரு தனி அழகு உண்டு. அந்த வார்த்தைகள் காகிதத்தில் இறங்கி அன்பையும் பாசத்தையும் நன்றியும் சுமந்து வந்தடையும் போது அது வெறும் கடிதமாக மட்டும் இல்லாமல் ஒரு மனம் இன்னொரு மனதோடு பேசுகிற ஒரு இனிய தருணமாக மாறிடுது. இதுதான் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நேயர்கள் நிகழ்ச்சியை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை நம்மளுக்கு அன்பான கடிதங்களாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் வாசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக ரிதம் படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 2:09 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்கள் நம்ம நிகழ்ச்சிகளை பற்றிய கடிதங்களை அன்பாக நம்மளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கடிதமாக நாம் இப்போ வாசிக்க இருக்கிறோம். முதல் கடிதம் பார்த்திங்கன்னா 23/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம், இது மகிழ்ச்சி பள்ளிக்கூடத்தின் முதல் மணியா கடைசி மணியா என்ற தலைப்பில் வலம் வர கேட்டு செவிமடுத்தும் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்கள் பள்ளி பருவ அனுபவங்களை நிகழ்வின் பக்கம் கலக்கலப்பாகவும் சுவைப்பட சொல்லி மகிழ்ந்தார்கள். முதல் மணியும் கடைசி மணியும் பள்ளி பருவத்தை கடந்து வந்தவர்களுக்கு வர பிரசாதம் என்றும் நீங்காத நினைவுகள் எனவும் மகிழ்வுடன் சொல்லி மகிழ்ந்தார்கள். நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி. அடுத்த கடிதம் யாருடையது, என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 21/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிறரிடம் அன்பு பெறுவதா அன்பு கொடுப்பதா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி ஜெமிமா ஜெபாஸ்டின் மிக அருமையாக தெளிவான பதில் பெற்றது மிக அருமை. அன்று பாடல்கள் அத்தனையும் அன்பு பற்றிய அற்புதமான பாடல்கள். அன்று மனம் விரும்புதே பகுதியில் சகோதரி ரியோ பொது அறிவுகள் கேள்விகள் அனைத்தும் தனது கண்ணீர் குரலில் கேள்வியின் ஒவ்வொரு கேள்விக்கும் விரிவான விடை கொடுத்தது பெருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசாமியா, மேலரத வீதி டவுன். அடுத்த கடிதம் 22/7/2026 புதன்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஒரு சொல் இரண்டு அர்த்தங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்துக்காட்டுகளுடன் சொன்னார்கள். புக் புஸ்தகம் முன்பதிவு, கேபிட்டல் முதலீடு தலைநகர், கைண்ட் அன்பு வகை, பிரசன்ட் பரிசு வருகை, பேங்க் வங்கி ஆற்றின் கரை. இதில் இடம்பெற்ற குட்டி கதை ஆங்கிலத்தில் கேட் மற்றும் மங்கி பற்றிய கதை எடுத்து புரியும் வண்ணம் சொன்னார்கள். சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள். கோவில்பட்டியிலிருந்து ஏ குமார் எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் 22/7/2026 இரவு இலக்கிய சாரலில் முல்லை பாடலில் இயற்கை வடிவம் என்ற தலைப்பில் மணிமுத்தாறு கணேஷ் அவர்கள் தலைவியின் ஆசைகள் மனம் எந்த காதல் வடிவம் கொண்ட முகமாய் மரியாதையில் தன் அனுபவ முத்திரையை பதித்து எங்களை அன்பு கடலில் நீந்த விட்டார். அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மரியதாஸ், மம்ஷாபுரம் மீனா. அடுத்த கடிதம் 23/7/2026 வியாழன் காலை ஆனந்த பூங்காற்றில் பள்ளிக்கூட முதல் மணி மகிழ்ச்சியை கொடுக்கிறதா கடைசி மணி கொடுக்கிறதா என்ற கேள்விக்கு கிடைப்பதற்கு அரிய பதில்கள் கிடைத்தன. ஒரு மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. மணியான தலைப்பு கொடுத்து மகிழ்வித்த சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். ஆரம்ப கால பள்ளி நினைவுகள் அனைத்தும் கண்முன் தோன்றி மனநிறைவு கொடுத்தது. அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்கள். பள்ளிக்கூட முதல் மணியில் ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் பணியில் ஆர்வம் காட்டுகிறேன், பாராட்டுக்கள். பள்ளி முதல் மணி நமக்கு வழிகாட்டியாகவும் கடைசி மணி மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கிறது. நன்றியுடன் கோவில்பட்டி ஏ குமார் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கடிதங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடலும் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம என்னென்ன கடிதங்கள் இருக்குது, யார் யார் எழுதியிருக்காங்க, என்னென்ன நிகழ்ச்சிக்காக

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 2:22. நேயர்களே, இன்னைக்கு உங்கள் இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகளை நம்ம அன்பின் வரிகள் அந்நிகழ்ச்சிக்கு உயிராக இருக்குது. மை மனம் வீசுகிற கடிதங்கள், அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், நினைவுகள், நன்றிகள், இப்படி எல்லாத்தையும் சுமந்து வந்திருக்குது நீங்கள் அனுப்பிய இந்த ஒவ்வொரு கடிதங்களும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகமான உலகத்தில் பார்த்திங்கன்னா, கடிதம் எழுதுது அப்படிங்கிறது நாம் நம்மளுக்கான ஒரு நேரத்தை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நபருக்காக ஒதுக்கிறதுக்கு சமம். அதனால தான் உங்களுடைய ஒவ்வொரு வரிக்குமே தனி மதிப்பு இருக்குது. அந்த மதிப்புமிக்க வரிகளை தான் இன்றைக்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிக்க கேட்டுட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது, என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். 22/7/2026 புதன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் மனதார பாராட்டுவதின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் மிக மிக அதிக மனமகிழ்ச்சியை கொடுத்தது. அனைவருக்கும் பாராட்டுக்கள். காரக்குறிச்சி சகோதரர் கிருஷ்ணன் அவர்கள், பாராட்டுக்கள் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று கூறியது முற்றிலும் உண்மை. அவர்களின் நகைச்சுவையான பேச்சு மூலம் அனைவரின் பாராட்டுகளும் அவருக்கு கிடைத்தது. அண்ணாச்சிக்கு ஸ்பெஷல் பாராட்டுக்கள். பாராட்டு என்பது ஏணி படி போல மேலும் மேலும் செல்வதற்கு வழிகாட்டுகிறது. அருமையான தலைப்பு கொடுத்த சகோதரி மேரா அவர்களுக்கும் ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி ஏ குமார்.

அடுத்த கடிதம் 24/7/2026 அன்று நேயர் தொகுப்பாக தேனி ஸ்வர்ணலதாவின் தொகுப்பை கேட்டோம். அதில் தாலாட்டு பாடல் தேர்வு செய்தது அருமை. அதில் தாய் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவதும் குழந்தை தாய்க்கு பாடுவதும் மன நிம்மதியில்லா முதியவருக்கு தாலாட்டு பாடல்கள் அனைத்தும் எங்களை இரவு நேரத்து தூக்கத்தை கொஞ்சம் விழிக்க செய்த அவருக்கும் முத்து அபிஷேகம் அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் இரவு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மரியதாஸ், மம்ஷாபுரம் மீனா. அடுத்த கடிதம் ஆர் சாலிகா பிவி பேட்டையிலிருந்து இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நெல்லை பண்பலை 102.6 வணக்கம். 23/7/2026 வியாழன் அன்று அன்பின் வரிகளில் முகவுரையில் சொன்ன விதம் நல்லா இருந்தது. அன்பான வார்த்தைகளில் அன்பான கடித வரிகளை வாசிக்க கேட்டேன். எனது கடிதம் எழுதியது அப்படியே வாசிக்கப்பட்டது. முடிவுரையில் சொன்னதும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. நிலையத்தில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நேயர் விருப்ப தொகுப்பு பாடல் சுகமான ராகங்களில் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்போங்க. ஒரு ஒரு பாடலாக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த கடிதம் 24/7/2026 வெள்ளி காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் அறுசுவை உணவுகளின் ஆங்கில பெயர்களையும் அதற்கு எடுத்துக்காட்டாக பிட்டர் கார்ட், சில்லி பெப்பர் போன்றவைகளை சொல்லி விவரித்து கூறினார்கள். அடுத்து பஸ் கண்டக்டர் அண்ட் பேசஞ்சர் ஆங்கில உரையாடல் எளிமையான ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருந்தது. கற்றுத்தந்த சகோதரர் சிவக்கலி கே கே தாமஸ் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டி இயக்குமார். அடுத்த கடிதம் 23/7/2026 வியாழன் இரவு நமது வானொலி மத்திய அலைவரிசையில் இடம்பெற்ற குடும்ப கௌரவம் நமது நெல்லை வானொலி தயாரிப்பில் இடம்பெற்ற நாடகம் சிறப்பான நாடகம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை எடுத்து காட்டியது. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற செய்யாத குற்றத்திற்கு ஆளாகும் உடன் பிறந்தவரை காப்பாற்ற உண்மையுடனும் நேர்மையுடனும் போராடும் மற்ற இரு சகோதரர்களான வக்கீல் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் இருவரும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடித்து நீதியை நிலைநாட்டி குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி நீதிதான் வெல்லும் என்பதை எடுத்துக்காட்டிய நாடகம். பாராட்டுக்கள். நன்றியுடன் கோவில்பட்டி இயக்குமார். இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் 21/7/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் சித்ரா ரங்கநாதன், எஸ் லிசி ஜெகன் இருவரும் மிக அருமையான கடிஜோக் ஊர் பெயர் பாட்டு என்று அன்றைய 1 மணி நேரம் மிக கலகலப்பாக நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்கள். அன்று இரவு இலக்கிய சாரலில் ஆசாரக்கோவையின் அறிவியல் அன்றாடம் நடைமுறையின் விளக்கத்தை தனது தெளிவான கணீர் குரலில் கடையம் ஞான வில்சன் சகோதரரின் நடைமுறை விளக்கம் மிக அருமை. அன்று ஒளிபரப்பிய பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல் கொடுத்து எங்களை மிகவும் மன மகிழ்ச்சி தந்த சகோதரருக்கும் சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசாமியா, மேலரத வீதி டவுன்லருந்து. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இந்த கடிதம் 22/7/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் மங்களம் ராதாகிருஷ்ணன், ஆர்ஜே ரம்யா இருவரும் இணைந்து ஜோக், வார்த்தை விளையாட்டு, விடுகதை என்று மறக்க முடியாத அருமையாக அந்த 1 மணி நேரம் நிறைவு செய்தார்கள். அன்று இலக்கிய சாரலில் சங்ககால முல்லைப்பாட்டு அதன் கருத்துக்கள் மிக தெளிவாக விவரித்து அன்று முல்லை என்று ஆரம்பிக்கும் மிக மிக பழைய பாடல்களை கொடுத்து இலக்கிய சாரல் நிகழ்ச்சியை அசத்தி விட்டார்கள். சகோதரிகள் இருவருக்கும் சகோதரருக்கும் மிக்க நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரத வீதி டவுன். நீங்கள் அடுத்த கடிதம் 22/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனதார பாராட்டுக்களின் நன்மைகள் என்னலாம் அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி மேரா தனது கனிவான

0: சிரிப்புடன் கூடிய குரல் வளைத்தால் மிக தெளிவான பதில் பதிவு அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் அவர்கள் பொதுவு கேள்விகள் அனைத்தும் அதன் விரிவான விளக்கம், அவருக்கே உண்டான உச்சரிப்புடன் தெளிவான விளக்கம். 72 வயதான எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு இந்த கடிதமும் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசாமியா மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் 22/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்களின் சிறப்பான தலைப்பு, ஒருவர் நம்மை பாராட்டுதல் அதன் மகிழ்ச்சி உத்வேகம் தனி சுகம், இதுவே எங்கள் கருத்து, நன்றி அப்படின்னு இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. உக்கிரன்கோட்டை மணி, கவிஞர் பாப்பாக்குடி, ரா செல்வமணி, சிவக்கலை கே கே தாமஸ், சாத்தான்குளம் எம் எஸ் மயில். ரொம்ப நீட்டாக அப்படி பிரிண்ட் பண்ண மாதிரி எழுதியிருக்காங்க. நீங்களை தொடர்ந்து இன்னும் உங்களுக்காக கடிதம், நீங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்காக காத்துட்ருக்கு, உங்களுக்காகவும் காத்துட்ருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த கடிதம் என்ன, நிகழ்ச்சிக்காக யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் குஷி திரைப்படத்திலிருந்து பாடல், ஹரிஹரன் சாதாரண சர்க்கம் பாடியிருக்காங்க.
1: யார் சொல்வார்?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பின் மறிகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 2:37. ஒவ்வொரு கடிதமும் பார்த்தீங்கன்னா, கடிதம் எழுதிய நேருடைய எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசம், வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பணிவு, மனசில் இருக்கக்கூடிய நன்றி உணர்வு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு மாதிரியே நெகிழ வைக்குதுங்க. ஒரு நல்ல கடிதம் அப்படிங்கிறது வெறும் செய்தி மட்டும் இல்லை, அது ஒரு மனசுலேருந்து இன்னொரு மனசுக்கு செல்லுற சொல்லுற ஒரு அழகான பாலம், பாடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நேயர்களுடைய கடிதங்களை ஒன்று ஒன்றா வாசிச்சிட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது, இது எந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, 23/7/2026 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எது மகிழ்ச்சி பள்ளிக்கூடம் முதல் மணியா கடைசி மணியா தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவருக்கே உண்டான மிக துடிப்பான விறுவிறுப்பான நேர்களிடம் பதில் மிக மிக அருமை. நிறைவு பகுதியில் கருத்து மிக அருமை. அன்று மனம் விரும்புதே பகுதியில் சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்வி, அதன் விரிவான விளக்கம் மிக அருமை. அன்று பொதிகை தும்பையில் சகோதரிகள் பேச்சுக்கலை அரிசி சுபகலா உஷா இருவரும் சேர்ந்து ஜோக், விடுகதை, வார்த்தை விளையாட்டு, ஊர் பெயர் என்று ஒரு மணி நேரம் அசத்தி விட்டார்கள். அன்று அன்பின் வரி பகுதியில் ஜோனாவின் கடிதங்கள் வாசித்தது மிக அபாரம். சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரது வீதி டவுன். அடுத்த கடிதமும் இந்த நேயருடையே தான். 22/7/2026 அன்று காலை 7:30 ஆங்கிலம் அறிவும் பகுதியில் சகோதரர் சிவக்கலை

கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கில உச்சரிப்புடன் இரண்டு பூனை குரங்கு கதை பழமொழி சோம்பேறி மூளை சாத்தானின் விளையாட்டு மைதானம் என்ற விளக்கம் அனைத்தும் மிக அருமை. அன்று 8:05 வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் பதிவுத்துறையின் செயல்பாடுகள் அதன் சட்ட விளக்கங்கள் மிக தெளிவாக இருந்தது. எங்களுக்கு வீட்டிலிருந்தபடியே சட்டங்களை அறிய ஏற்பாடு செய்த நமது அன்பு பண்பலைக்கு எங்கள் நன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா மேலச்சேவலிருந்து பி முருகன் இவங்க எழுதியிருக்காங்க. 24/7/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1960 வெளியான திரைப்படங்களை பற்றி நல்ல வசனங்கள் சொல்லி அந்த படத்தில் உள்ள பாடல்கள் ஒலிபரப்பாயின. நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா இதே நேருடையது தான், மேலச்சிவலேருந்து பே முருகன் இவங்க எழுதியிருக்காங்க. 24/7/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தேனி சகோதரி சுவர்ணலதா அவர்கள் தொகுப்பில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் ஒரே தாலாட்டு பாடல்களாக அமைந்தது. இப்படி ஒரே தாலாட்டு பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி சுவர்ணலதா அவர்களுக்கு மிக்க நன்றி. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும், நிலை இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இந்த நேருடையது. இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா 22/7/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனதார பாராட்டும் அதன் மூலம் கிடைத்த நன்மைகள் பற்றி ஒவ்வொரு நேர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். இப்படி தலைப்பு கொடுத்த சகோதரி மேராவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுகள். அந்நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்துச்சு. பாராட்டு பெறுவது நம்ம தேடி போகக்கூடாது, அது வந்து நம்மை தேடி வர வேண்டும். அது நம்ம செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தது தான் பாராட்டு பெறுவது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட சாலை ஓரத்தில் ஒருவர் அடிபட்டு கிடந்தால் அவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஒரு வயதானவர் ரோட்டை கடக்கும்போது அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர்கள் ரோட்டை கடந்துவிட்டு நாம் விட்டு செல்லக்கூடாது. அதுவே பெரிய நன்மை நலம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மேலச்சேவலேருந்து பி முருகன். நேர்களின் நிகழ்ச்சியில் இப்போ கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 2:47. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்கள் அவ்வளோ அழகாக தங்களுடைய எண்ணங்களை வார்த்தைகளில் வடித்து கடிதங்களை அனுப்பியிருக்காங்க. இது போட்ட கடிதங்கள் தான் எங்கள் நிகழ்ச்சிக்கு உற்சாகமே தந்துட்டுருக்குங்க. ஒரு நேயருடைய அன்பு ஒரு வரியில் கூட வெளிப்படுறோம், அந்த உணர்வை இன்றைக்கு நம்மளுக்கு கடிதங்களை எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை ஒன்றுன்னா நம்ம வாசிச்சிட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, உடையாம்புலி சுதா பால்ராஜ் இவங்க எழுதியிருக்காங்க. 22/7/2026 அன்று காலை 9:02 மனதார பாராட்டுவதின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் கருத்தருமை. என்னோட கருத்து, ஒருவர் மற்றொருவரை பாராட்டும் போது நல்ல நட்பு வளரும். அருமையான தலைப்பு கொடுத்து தொகுத்து வழங்கிய மேராராஜன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். பாடல்கள் அருமை, புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் தொகுத்து வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயருடைய அடுத்த கடிதம், 23/7/2026 அன்று வியாழக்கிழமை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எது மகிழ்ச்சி, பள்ளிக்கூடத்தில் முதல் மணியா கடைசி மணியா, இந்த தலைப்பில் நேர்கள் கருத்து அபாரம். கோவில்பட்டி சங்கர் அவர்களுடன் ஜோனா அவர்களும் விளையாடும் போது மனதை உருக வைத்தது. சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜோனா வந்தாலே நேர்கள் சந்தோஷமாக பேசுகிறார்கள், பாட்டு செம அப்படின்னு போட்டிருக்காங்க. உடையாம்புலி சுதா பால்ராஜ்.

அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, பாண்டியன் எழுதியிருக்காங்க, விஜய கரிசல் குளத்திலிருந்து. 24/7/2026, இலக்கிய சாரல் கேட்டேன். சங்ககால வரலாறு, ஓட்டக்கூத்தர் பற்றிய பாடல், திரை இசை. பாடலில் பாடியவர்கள், எழுதியவர், இசை அமைத்தவர் என்று விவரமாக அரை மணி நேரம் இன்பம் அடைந்தேன். முத்து அபிஷேகம் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் வீரவநல்லூர்லேருந்து கிருஷ்ணன் எழுதியிருக்காங்க. 24/7/2026 காலை 7:30 ஒலிபரப்பாகிய ஒரு பேருந்தும் பயணியும் நடத்துனரும் மத்திய பேருந்து நிலையம் செல்லும் சமயம் நடைபெறும் உரையாடல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் திரு தாமஸ் அவர்கள் ஆற்றிய உரையாடல் மிக அருமையாக இருந்தது. மேலும் பல மரம் பார்த்த மரம் வெட்டுபவர் ஒரு மரத்தையும் வெட்டான் என்கிற முதுமொழியை கூறியதும் மிக சிறப்பாக இருந்தது. ஒலிபரப்பிய நிலையத்தாருக்கும் திரு தாமஸ் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இந்த நேருடையது. பண்பலை 102.6 ஒலிபரப்பாகி வரும் சுகுமான ராகங்கள் பகுதியில் முன்பு இடம்பெற்ற தொகுப்புகளில் பாடல்களுக்காக உள்ள ஒரு மைய கருத்தை கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருப்பதை வாசித்துவிட்டு பாடல்களை ஒலிபரப்பி வந்துள்ளீர்கள். தற்போது பாடல் பற்றிய விளக்கத்தை மட்டும் கூறி பாடலை ஒலிபரப்புகிறீர்கள். முன்பு போல் கடித கருத்தை கூறுவதில் என்ன பிரச்சனை என தெரியவில்லை. முன்பு போல் கருத்துக்களை வாசித்து பின் பாடல் ஒலிபரப்பினால் எல்லா நேயர்களுக்கும் ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படும் என நம்புகிறேன். முயற்சிப்பீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்கய்யா, உங்கள் கருத்து வந்து கண்டிப்பாக நேயர்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய கருத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வாசிப்போம். அடுத்த கடிதம் மேலச்சேவிலிருந்து பி முருகன் எழுதியிருக்காங்க. 24/7/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1960 வெளியான திரைப்படங்கள் பற்றிய நல்ல வசனங்கள் சொல்லி அந்த படத்தில் உள்ள பாடல்கள் ஒலிபரப்பாயின. நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. அந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் 21/7/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொதுறிவுக்கான கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கொடுத்தது மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்துச்சு. நிகழ்ச்சியில் வளவந்த பாடல்கள் மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலச்சேவலேருந்து பி முருகன். நிகழ்ச்சியில் நிறைவான கடிதம் இது யாருடையது அப்படின்னா, 24/7/2026 மதியம் 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சந்தியாவின் சந்திய ராகங்கள் அருமையான நல்ல பாடல்களை ஒலிபரப்பினார். நன்றி, பாராட்டுக்கள். எனது விருப்ப பாடல்களை மதியம் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிய திவ்யா மற்றும் சுபகலா அவர்களுக்கு நன்றி. மற்றும் தினமும் நிலையத்துக்கு கால் பண்ணி பேசும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

நேர்களே, அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒவ்வொரு கடிதமுமே எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற வரிகள் அப்படின்னு சொல்லலாம். கடிதம் நிறைய நேர்கள் நம்ம நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறோம். இனியும் தொடர்ந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் கடிதம் எழுதுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த உத்வேகம்தான் இன்னும் நிகழ்ச்சிகளை நம்மளுக்கு சிறப்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் கடிதம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்ரஸ் சொல்லிடுறோம், நோட் பண்ணிக்கோங்க. நிலை இயக்குனர், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி, திருநெல்வேலி, 627002 இந்த முகவரிக்கு கடிதம் எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கடிதங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்காக வாசிச்சிட்ருந்தேன். நான் எஸ் லிசி ஜெகன். நன்றி நேர்களே. இனி விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு, சங்கமம் திரைப்படத்திலிருந்து. நேர்களின்

0: கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பவுனேஷ் மெண்டிராட்டா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: மூன்று மணி நான்கு நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. திரையருவி நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. திரையருவி நிகழ்ச்சியில் உங்களுக்காக சில புதிர்களை கேள்விகளை வச்சிருக்கிறேன். சினிமா குறித்த கேள்விகளை கேட்க இருக்கிறேன். நீங்க அதுக்கு சரியான பதில் சொல்ல தயாரா இருங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசக்கூடிய முதல் நேயர் யார், எங்க இருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நல்ல சூப்பரான பாட்டு போட்டியும் மேடம்.
0: நன்றி நன்றி. பூலாங்குளம் சுப்பிரமணியன், உங்ககிட்ட கேள்வி கேட்டுடலாமா?
1: கேளுங்க.
0: சரி, உங்ககிட்ட ஒரு ஈஸியான கேள்வி தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க கேள்வி, எல்லாமே ஈஸி தான். நடிகர் அஜித் குமாரின் முதல் திரைப்படம் என்ன? அவர் நடித்த முதல் திரைப்படம் என்ன?
1: முதல் திரைப்படமா?

0: ஆசை
1: இல்லையே.
0: முகவரியா மேடம்?
1: இல்ல. அடுத்து நேர்த்த கேட்டுருவோமா?
0: ஆ சரி மேடம்,
1: நன்றி, வணக்கம். இணைப்பில் வரல. நடிகர் அஜித்குமார் நடித்த முதல் திரைப்படம் என்ன? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறான் பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கேடிசி நகர்லேருந்து லக்ஷ்மி.
1: கேடிசி நகர் லக்ஷ்மியா? சொல்லுங்கள், நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு?
2: அமராவதின்னு நினைக்கிறேன்.
1: அமராவதின்னு நினைக்கிறதுலாம் இல்லை, அமராவதியே தான். சரியான பதிலை சொல்லிட்டீங்க, நன்றி.
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மணி 14 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவியில் திரை சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறோம். நேயர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யாரு?
4: திண்டுக்கல் சுந்தர். அழகுங்களா?
3: நல்லா இருக்கிறோம் சுந்தர். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சூப்பரா மேடம்.
3: சூப்பரா இருக்கீங்களா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுலாமா? கமலஹாசன் இயக்கிய முதல் திரைப்படம் எது? வருஷம்லாம் தெரியாது, சொல்லுங்க. கமலஹாசன் இயக்கிய முதல் திரைப்படம் எது?
4: அவர் இயக்கினதா?
3: ஆமா.
4: வெற்றி விழா?
3: இல்ல, தெரியலையா?
4: ஆ மேடம், கொஞ்சம் கஷ்டம்.
3: சரி, அடுத்த நேரம்.

0: கேட்டுருவோம்.
1: ஓகே புக்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: உற்சாகமான மழை வெப்பம் தெரிவித்து ஈரவநல்லூர்லேருந்து கணேசன் புருஷோத்தமன் மேடம்.
0: உங்கள் எஃப்எம் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறீங்களா?
2: ஆ சரிங்க மேடம்.
0: பேர் என்ன? கணேசனா?
2: ஆமாம் மேடம்.
0: சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? கமலஹாசன் இயக்கிய முதல் திரைப்படம் எது?
2: உருமாண்டியா மேடம்?
0: இல்லை.
2: ஆன்சர்
0: தெரியலையா?
2: ஒரு நிமிஷம் மேடம்.
0: என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை இல்லை.
2: தேவர் மகன்?
0: இல்லை. அதெல்லாம் இயக்கினவங்க வேற. இதில் இவர் தான் நடிச்சிருப்பார். ஆனால் இவர் நடித்த படம் தான் இயக்கிய படம். ஹே ராம்.
2: ஹே ராம்.
0: ம்,
2: சரிங்க மேடம்.
0: ரெண்டு நேருக்கும் தெரியலல்ல, அதனால ஆன்சரை சொல்லியாச்சு.
2: ஆ சரிங்க மேடம். இன்னொரு கேள்வி கேளுங்களேன்.
0: ஒரு கேள்வி கேட்டாச்சு, ஒரு நேர்கிட்ட அடுத்த நேர்கிட்ட கேட்போம்.
2: ஆ சரிங்க மேடம்.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து திரையர்வி நிகழ்ச்சியில் கேள்விகளை கேட்கலாம்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்கநகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மூன்று மணி 22 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்து யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்க?
3: கட்டேரிப்பட்டியிலிருந்து விஜயா பேசுறேன்.
2: கட்டேரிப்பட்டி விஜயாவா? விஜயா, உங்ககிட்ட ஒரு க்ளூ கொடுத்து ஒரு கேள்வி கேட்கட்டா? நான் வந்து சில க்ளூ கொடுப்பேன், அந்த க்ளூவை வச்சு அது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு நடிகர் வந்து இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. தந்தை மகன் வேடம், தந்தை மகன் இருவருக்கும் பகை, ஒரே பாடல் காட்சியில் நல்ல நிலைக்கு வருகிறது.
3: சூரியவம்சம்.
2: கரெக்டாக சொல்லிட்டீங்களே, சூரியவம்சன்னு. ஒரே பாட்டில் ஓகோன்னு வாழ்க்கைன்னு சொன்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. சூப்பர் சூப்பர், நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர், அடுத்த நேயர் இணைப்பு ஏதோ துண்டிக்கப்பட்டுச்சு. அடுத்த நேயர் யார் வராங்க? வணக்கம். உங்களும் இல்லை. வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் நேரில் அடுத்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாஜ்மஹால் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, பாடல் கேளுங்க. அதுக்குள்ளே ஒரு நேர் வந்துட்டாங்களே, அவங்கக்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
4: மாலை. வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: குருவன்கோட்டையிலேருந்து முருகன்.
2: எந்த ஊர்?
4: குருவன்கோட்டை மேடம்.
2: குருவன்கோட்டை.
4: ஆமாம்.
2: சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோமா?
4: ஆ, கேளுங்க.
2: பாரதி ராஜாவின் முதல் திரைப்படம் எது?
4: பாரதி ராஜாவின் முதல் படமா? தாவணி கனவுகள் மேடம்.
2: தாவணி கனவுகளா? இல்லையே, நான் கரெக்டா 16 வயது நிலை தானே?
4: ஆமா, 16 வயது நிலை.
2: 16 வயது நிலை என்ற படம் தான் அவருடைய இயக்கின முதல் படம்.
4: சரிங்க மேடம்.
2: சரி சார், நன்றி.
4: நன்றி மேடம்.
2: இதுவரைக்கும் திரையருவி நிகழ்ச்சி கேட்டீங்க. திரு நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

3:30 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னும் சில நொடிகளில் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நான்கு மணி இரண்டு நிமிடம் ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க பொதிகை தும்பி. வந்துட்டா வந்துட்டா சுமித்ரா அக்கா வந்துட்டா.
1: ஆமா வந்துட்டேன் வந்துட்டேன். அப்புறம் சுபகலா எப்படி இருக்க?
0: எனக்கு என்னக்கா, நான் நல்லா இருக்கேன். இது வரைக்கும் நல்லா இருந்தேன், நீ வந்துட்ட, இனிமேல் எப்படி இருக்க போறேன்னு தெரியல.
1: காணலாம் நம்பிட்டு போய் தேடினாங்களே.
0: யார?
1: ஒன்னத்தான். அப்புறம் அவன் நாட்டை கடத்தியாச்சு, ஊரை விட்டு ஊர் போயிட்டா. எப்படியாவது வந்துருவா அப்படின்னு சொன்ன
0: உடனே ஃப்ளைட் பிடிச்சி அப்படியே மலேசியால இருந்து இப்பதான் ஃப்ளைட் பிடிச்சி வந்து இறங்கியிருக்கேன்.
1: அந்த மாதிரி இப்ப இணைஞ்சு பேசுவீங்க அப்படின்னு. அவங்க எப்ப கொடுக்காங்களோ அப்ப தாராளமா பேசுவோம் சொன்னோம். இன்னைக்கு நாம வந்து சேர்ந்தாச்சு.
0: ஆமா, வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம மாட்டிக்கிட்டோமா இல்லைன்னா வந்து அவங்க நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆமாங்க, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கு சுமித்ராவும் சுபகலாவும் பேச இருக்கிறோம். வாங்க நீங்களும் பேசலாம். 0462251133, 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்களும் வாங்க, கேள்விகளை கேளுங்க. பொதுவா எல்லாருக்கிட்டையும் சொல்லிருக்கா அந்த ஜிகே கொஸ்டின், அறிவு சார்ந்த கொஸ்டின்ல இங்க அறிவு இல்லாத நம்மகிட்ட கேட்கலாமா சொல்லு.
1: ஐயா, நங்களுக்கு வந்து அப்படியே மூளையத்தை இருக்கும் அப்படின்னு இங்க தேடி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவமே இருக்காது. அது ரெண்டு செடியை வச்சா கூட முளைச்சிரும் போல.
0: மண் இருக்கு உள்ள மண்டையில. எனக்கும் அக்காக்கும் வந்து செம்மண் நிறைய இருக்கு தலை நிறைய.
1: அதனால
0: அவர் உச்சி தலையில ஒரு ரோசாப்பூ செடி, என் தலையில ஒரு ரோசாப்பூ செடி வச்சு விட்டீங்கன்னா அப்படியே கொப்பு கொப்பா வளர்ந்துரும், நல்லா பூ பூத்துரும். அந்த அளவுக்கு மண்டையில களிமண் செம்மண் எல்லாம் வச்சிருக்கோம். சரி, இப்ப நேயர் பாத்துருவோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கிட்ட பேச வந்திருக்கீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
1: ஸ்னேக் பாபு வந்திருக்கா? ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு கேள்வியை வந்து சுபகலா கிட்ட கேக்கலாம். சுபகலா வந்து உங்ககிட்டயும் கேப்பாங்க.
2: ரொம்ப நாளுக்கு அப்புறம் உடைச்சிருக்கீங்களே.
1: ஆமா, அதான் முதல்ல எடுத்தவனே சொன்னோம்.
0: கண்ணு வச்சிடாதீங்க. சரி, கண்ணு வச்சிடாதீங்க.
2: கண்ணு வைக்கணுமா? கண்ணு வச்சிருக்கிறான். ரொம்ப தூரத்துல தள்ளியில
1: இருக்கேன்.
0: சரி சரி சரி, ஒரு கேள்விய கேளுங்க.
2: ஈஸியான கேள்வி. நான்கு எழுத்து வார்த்தை.
0: சரி,
2: ரெண்டாவது எழுத்து எடுத்துட்டா.
0: நான்கு எழுத்து வார்த்தை சூபகலா. நாலு எழுத்து வார்த்தை தான்
2: சூப்பர். பக்கத்துல வேற ஏதாவது போட்டுக்கோங்க.
0: பொன்மானை கூட போட்டுக்கலாம்.
2: பொன்மானைன்னு போட்டுக்கோங்க.
0: சொல்லுங்க நாலு எழுத்து வார்த்தை. அதுக்கப்புறம்
2: இரண்டாவது எழுத்து எழுத்து விட்டா ரஜினி படத்தோட ஒரு வசனம் கிடைக்கும்.
0: வசனம் இப்பவே சொல்றேன். நீங்க சொல்ற கேள்வியிலேயே எனக்கு ஆன்சரே தெரியல. நீங்க 40 செகண்ட் என்ன 80 செகண்ட் கொடுத்தாலும் எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது என்னால.

0: நாங்க இப்படி எல்லாம் நாலு வார்த்தை அதுல இந்த வார்த்தையை தூக்கிட்டு அது அந்த வார்த்தையை தூக்கிட்டு இதுன்னு எங்க போர்டும் சாக் பீஸும் வச்சு எழுதி பார்த்தா கண்டுபிடிக்கணும். நாங்க
1: ரஜினிகாந்த்
2: தெரியலே
1: சொல்லுங்க.
3: சரி, நான்கெழுத்து வார்த்தை வந்து கடிதம்.
1: கடிதம்
2: கதம் கதம் கதம்
3: பாபா படத்துல வரும்.
2: சொல்ல கூடாது
1: கதம் கதம்.
2: எப்படி
1: இதுக்கு வேற ஏதாவது குழுக்கு கொடுத்துருக்கலாம்ல?
3: தபால் துறைன்னு சொல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவியா, இல்ல பண்பலைக்கு வர்ற ஈஸியா கண்டுபிடிச்சிருவியா?
2: சரி, முதல்ல நீ அவர்கிட்ட கேளு.
1: அடுத்து நான் ஈஸியா
3: ஒத்துக்கிறேன் கேளுங்க.
1: சரி, நான் ஈஸியான கேள்விதான் கேட்க போறேன். ஒரு பையன் வந்து எக்ஸாம் போகும்போது பிளம்பரை கூட்டிட்டு போனா, நான் எதுக்கு
3: எக்ஸாம் போகும்போது
2: பரிச்சி
1: பிளம்பர் பிளம்பரை கூட்டிட்டு போனா, நான் எதுக்கு?
2: 40 செகண்ட் போடுமா
1: சொல்லுங்க.
3: அதாவது பலத்து பிளம்பர் இல்ல, அதனால
2: பம்
1: பம் வரலையா? அந்த மாதிரி இருக்கு.
2: நீங்க வேறமா யோசிங்க, இங்க யோசிக்காதீங்க.
1: பிளம்பர்
2: பிளம்பர் கூட்டிட்டு போற அப்படி அவர் என்ன பிளம்பர் என்ன பண்ணுவாரு அப்படி யோசிங்க.
3: பிளம்பர் பைப் ரிப்பேர் பாப்பாரு, ரிப்பேர் பாக்குறாரு.
1: ஒரு மார்க் வாங்க
2: வச்சிட்டேன், தெரியாது அதனால உனக்கு க்ளூ கொடுக்க முடியல.
1: இது உனக்கு
3: தெரிஞ்சதுனால
1: ரெண்டு மார்க் நீங்க தான் வாங்கிருக்கீங்க. வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க.
3: நன்றி நன்றி
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
1: கொழுக்கட்டை. நான் மறக்கவே மாட்டேன் ரேணுகா தேவிக்கு வச்ச பேரு கொழுக்கட்டை. கொழுக்கட்டைங்கிற பேரை நான் மறப்பனா?
2: கொழுக்கட்டை கொழுக்கட்டை புசுக்கு கொழுக்கட்டை.
1: சரி, முதல்ல வந்து ஏன்ட்ட கேட்டிருக்கலாம் முள்ளக்காடு பாபு சார சுமிய கிட்ட கேட்க வச்சிருக்கலாம்ல. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தோஸ்து இல்ல, தோஸ்து.
2: ஓ, அதனாலயா? பாசத்தெல்லாம் ஓரமா பாயாசத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு பேசணும்.
1: சரி, கேள்விய கேளுங்க.
2: சரி கேளுங்க.
1: ஆமா, நீங்க கேளுங்க. சுமித்ரா கடை.
4: அப்படியா?
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஏதோ ஒண்ணு சொல்லுங்க.
4: என்னது?
1: பூமி
2: தான் உருண்டையா இருக்குது, அதுதான் சுத்திக்கிட்டே இருக்கு. உருட்டை என்ன கோழி? அந்த மாதிரி கோழிய விடுறதா இல்ல போல இருக்கு.
1: சுட்ட கோழிக்கு என்ன ஆன்சர் சொன்னோம்?
4: உருட்ட கோழினா கோழி இல்ல,
2: உருச்ச கோழி. ஆரஞ்சு பழமா? சாப்பிடுவோம். எனக்கு எதை சொன்னாலும் சாப்பாடு ஞாபகமே வருது, பாத்துக்கோங்க.
1: சரி, டைம் முடிஞ்சு போச்சு, நேரம் நீங்க தான் சொல்லணும்.
4: கல்யாண வீட்டுல
2: என்னது? கல்யாண வீட்டுல என்னது?
1: கல்யாண வீட்டுல என்ன கொடுப்பாங்க? உருட்ட கோழி
4: ஒண்ணுக்கு குருட்டு
1: இது.

0: விளக்கா?
1: விளக்கா இல்ல,
0: என்ன
2: பெட்டி
0: என்ன
2: செய்வோம், வீட்டுல இருந்து நல்லா படிச்சுட்டு அப்புறம் போய் எழுதுவோம். ஒரே ஒரு டெஸ்டுக்கு மட்டும் நீங்க அங்கதான் போய் படிக்கணும், அங்கதான் அட்டெண்ட் பண்ணணும். அது என்ன டெஸ்ட்?
0: சொல்லுவாங்க
2: அதே மாதிரி நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டோம்.
0: சரி, இப்ப பாட்டு கேட்போம்.

0: 4:18 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. அக்கா
1: என்னம்மா, ரெண்டு பேர் வந்தாக ஜெயிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே.
0: நீ ஒரு மார்க் வாங்கினியா?
1: நான் எங்க ஒரு மார்க் வாங்கினேன்?
0: நானும் ஒரு மார்க் வாங்கல,
1: முட்டை வாங்கி வச்சுட்டு இருக்கேன்.
0: முட்டை தான் சத்தானது, அதனாலதான்.
1: சரி சரி, அடுத்து யாரு?
0: இன்னைக்கு மத்தியானம் கூட முட்டை தான் சாப்பிட்டோம்.
1: ஞாபகப்படுத்திட்டு அப்படியே அரை முட்டை தின்னதுக்கு இவ்வளோ பில்டப்பா.
0: அடுத்து நேயர் வணக்கம்.
1: ஹலோ மாலை, வணக்கம். பொதிகை தொம்பிக்கு வந்திருக்கிறது யாரு?
2: சொல்லுங்க
1: பாக்கலாம், நமக்கு தான் விலையே கிடையாது. ஒரு நாள் கூட ஒருத்தர் கெஸ்டா கூப்பிட்டு வீட்டுல காப்பி தண்ணி கொடுக்க மாட்டேங்க. ஆனா மத்த எல்லாத்துக்குமே விலைதான் இருக்குது. சரியா?
0: சரி சொல்லுங்க ஐயா.
2: நேத்து வந்து காத்து கொடுத்தேன், கொஞ்சம் கழிச்சு தம்மா இருக்காங்க.
1: என்னதுக்கு
0: ஒரு கேள்வி கேளுங்க.
1: சரி, ஒரு கேள்வியை கேட்டு
2: கேளுங்கம்மா.
0: நான் ஃபர்ஸ்ட் கேட்கணுமா? நீங்க தண்ணி வச்சிருக்கீங்களா இன்னைக்கும்?
1: கிடையாது, தண்ணி வைக்க முடியாது. இல்லன்னு சொல்லுங்க, சூடா காப்பி வச்சுக்காங்க.
0: தண்ணி இருக்கா? அப்ப வாயில ஊத்திக்குவாங்க. யாருமே உங்களை தவிர இந்த டாஸ்க் செய்ய
2: மாட்டிக்காங்க.
0: வாட்டரை ஊத்துங்க, வாய்ஸ ஏத்துங்க, அதுதான் இன்னைக்கு விளையாட போறோம். தண்ணி இருக்கு, ஊத்துனா எப்படி இவ்வளவு தெளிவா பேச முடியும்? ஓகே, ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரியாம். சொல்லுங்க.

0: என்ன
1: தண்ணிய ஊத்தாம வாயில வச்சுட்டு அது கூட நான் கூட
2: நானும்
1: தான் சொல்லுவேன் தண்ணிய ஊத்தல அங்க தண்ணி ஊத்துனா தண்ணி சத்தம் கேக்குமே
0: என்ன
1: ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரியாம் சொல்லிட்டீங்களே
2: நீங்க தான் ஜெயிச்சீங்க
1: சொல்லியாச்சு நன்றி நன்றி வெற்றி பெற்றுட்டீர்கள் நீங்க இப்ப ஒரு கேள்வி கேளுங்க
0: இன்னைக்கு மாத்தி யோசிச்சிருமா
1: மாத்தி யோசிக்க
0: ஆமா
1: சொல்லுங்க
0: தாத்தாச்சம்மா
1: எங்க வீட்டு வரீங்க
0: ஏமா எந்த ஊரு போனியா
1: ஐயோ கீழே போட்டு உடைச்சிட்டேனே ச்சே
0: என்னத்தை உடைச்சியா
1: எத்தனை மணிக்கு பஸ்
0: அது சும்மாடா டூட்டி முடிஞ்சிச்சு அந்த கட்டல கேக்கணும்
1: உங்க மண்சட்டியில ஒரு மண்சட்டி உடஞ்ச மண்சட்டியை வித்துருக்கிய என்ன ஒரு ஆள் கிட்ட
0: ஆமாமா அது திரும்ப அடைச்சாச்சுமா
1: என்ன ரேட்டு
0: அஞ்சு ரூபா
2: என்னது ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க
1: பச்சை கலர் சட்டையா இருக்கு பச்சை கலர் சட்டையா
0: போட்டிருக்கியே தெரியல
2: மாறி போச்சா
1: பச்சை கலர் சட்டை
0: பச்சை கலர் சட்டை என்ன
1: பச்சை கலர் சட்டையில மண்ணு பட்டிருக்கேன்னு சொன்னேன்
0: மீன்
1: குழம்பு சூப்பரா இருந்துச்சு சுமித்ராக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லுதாவோ
0: ஆமா ஒரு தூக்கிட்டாரு கொளக்கட்டை வச்சிட்டு வரணும்னு சொல்லுங்க
1: எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க
2: போத நிப்பாடுங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் இட்
1: நிறுத்துங்கள் அப்படினு சொல்லிட்டாங்க
2: நிறுத்துங்க சூப்பர்
1: சொல்லுங்க யார் வெற்றி பெற்றா
2: ஜெயிச்சிருக்கீங்க எப்படினா
0: அவங்களும் சொல்லணும் சுமித்ராக்கா தான் சொல்லணும்
2: உங்களுக்கு ஒரு மார்க் அவளுக்கு போனா போது ஒரு மார்க் கொடுத்துருவோம்
1: போனா போதா
2: சரி அவளுக்கு ஒண்ணு சுபகலா ஒண்ணு கொடுத்தாச்சு ஓகே போதுமா
0: சரிமா
2: ஓகே ரொம்ப
1: நன்றி நன்றி அடுத்த நேயர்
2: ஹலோ
1: வணக்கம்
3: ஒரு கொடியில் இரு மலர்கள் மலர்ந்ததம்மா பொரிய தும்பில் மலர்ந்ததம்மா
1: என்னது ரொட்டி என்ன ரொட்டி
3: மூலக்கரப்பட்டியிலிருந்து ரவி குமுதா மேடம்
2: ரவி
1: குமுதா எங்க அதுல ரொட்டின்னு கேட்டு செய்யா ஏதோ
3: ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்தாலே கலக்கிட்டு தான் இருப்பாங்க நல்லா தெரியும் மேடம் எப்போதும் ஆனந்த பூங்காட்டுக்கு தான் வருவேன் இன்னைக்கு உங்க பேச்சுக்காக வந்துட்டோம் மேடம்
2: அப்படியா சூப்பர்
3: ரெண்டு பேரும் அதாவது புதிய திங்கி வந்தாலே ஒரு கலகலன்னு இருக்கு பாத்தீங்க கடல் ஓசை கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு
1: கடல் ஓசை கலகலன்னா இருக்கு
2: உங்களுக்கு கேட்டிருக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன்
3: அதாவது இரவும் பகலும் வந்து அந்த கடல் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு செவியில் பண்பலை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கு மகிழ்ச்சியா வந்திருக்கிறீர்களா இரு மலர்கள்
1: என்னன்னு தெரியல ஆரம்பத்துல இருந்து மண்ணுல ஆரம்பிச்சு செடியில ஆரம்பிச்சு பூல வந்து
3: என்ன நாள் மேடம் நம்ம ஐயா நாள் வழிகாட்டின நாள்
2: அப்துல்
3: கலாம்
1: கண்டிப்பா கண்டிப்பா வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சிரிங்க சிரிங்க சிரிங்க
2: அதான் சரி
3: கேளுங்க மேடம் ஒரு மதுரை வச்சு ரெண்டு நடிகர் நடிச்சிருப்பாங்க மதுரை பேர சொல்லி
2: மதுரை பேர சொல்லி ரெண்டு நடிகர் நடிச்சிருப்பாங்களா
3: மூணே படம் நடிச்சிருப்பாங்க
2: ரெண்டு நடிகர்
3: குழு மட்டும் கொடுங்க நீங்க சொல்லுங்களா
2: ஆ சொல்லுங்க
3: நான் சொல்லிரவா
2: க்ளூ கொடுங்க
1: க்ளூ கொடுங்க
3: க்ளூ கொடுக்கறேன்னா அதாவது பிரபல அத ரெண்டு பேருமே பொறுச்சு தான்
2: ரெண்டு பேருமே
3: ஆக்டர் ரெண்டு பேருமே பொறுச்சு தான்
2: மதுரை நடிச்ச திரைப்படம்

0: கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களை விட்டு கொடுக்க கூடாது.
1: மதுரைக்கார தம்பியா ஜிகாந்த் படம்
2: இன்னொன்னு
0: கரெக்ட்.
1: அதான்
0: மதுரை இன்னொன்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு தான் கேம்.
1: எனக்கு தானா
0: மதுரையை
1: மீட்ட சுந்தர பாண்டியன் ஒண்ணு
0: ஒண்ணு கரெக்ட்.
1: அப்புறம்
2: டைமே போடு மறந்து.
1: அடுத்தது வந்து மதுரைக்கார தம்பி அப்படின்னு விஜயகாந்த் பாட்டு வரும், பட் படம் பேர் தெரியல.
0: பாட்டு இருக்கு சார் மேடம்.
1: ஆ பாட்டு இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ
0: ஆனா மதுரை வச்சு அவங்க ரெண்டு பேர் தான் நடிச்சிருப்பாங்க அந்த மதுரை பேர் சொல்லி மூணு படம்.
1: ஐயோ என்ன படம் தெரியல.
0: நான் சொல்லிருக்கேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்க
2: சொல்லுங்க சொல்லுங்க. டைம்
1: மதுரை வீரன். அதான்
2: மதுரை வீரன் ஒண்ணு.
1: அப்புறம் இன்னொன்னு மதுரை
0: அமைதியான
1: புள்ளங்கிறது உலகத்துக்கு தெரியும். இப்படி சொல்லி என்ன
2: வெளியில இருக்க எல்லாரும் நினைச்சுக்க போறாங்க நாங்க தான் 500 கொடுத்து பேசணும்னு.
1: பயன்படுத்தவே கூடாது
0: சொல்லுங்க. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு உற்சாகம் கொடுக்கும். இன்னொன்னு வேலை பாக்குற நேரத்துல ஊக்கத்தை கொடுக்கும். அடுத்தாப்புல என்னன்னு நமக்கு பேசுறதுக்கு டெம்ப கொடுக்கும் மேடம். இந்த மூணு வந்து அது சிறந்தது உதாரணம். அது
1: அது அப்புறம்
0: விடாம
1: பேசிட்டு
2: ஒரு பாட்டை போட்டு விட்டுருமா?
1: சத்தியமா ஒரு பாட்டை குடுத்தே ஆகணும். நீ தலை அப்படி கிறுக்குன்னு வருது.

0: 4:34 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. கா,
1: என்ன
0: நீ வந்து இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தியில்ல, அதுக்காகவே ஒரு பாட்டு பாடணும்க்கா.
1: என்ன பாட்டு?
0: சோறு போட சுமி இருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, சுமி இருக்கும் காரணத்தால் ஹோட்டலுக்கு போனதில்ல.
1: உருண்ட சோத்துக்கு என்னெல்லாம் விடுறா பாரு, நீ விடுறா, நீ விடுறா, அடுத்த கலர் எடுக்கு.
0: வணக்கம்
1: மாலை, வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது யாரு?
2: ஹலோ, வணக்கம். சங்கரன் கோயில்ல இருந்து பேசுறேன்.
0: சங்கரன் கோயில் இருந்து
1: ரொம்ப நல்லமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல சார்?
2: நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும்.
1: சரி, நீங்க வந்து சுபகலா
0: கிட்ட ஒரு கேள்வியை கேளுங்க.
2: கேள்வி என்னதான் கேட்கணுமா? சரிம்மா,
0: கேளுங்க கேளுங்க.
1: இன்னும் சொல்லல,
0: இன்னும் சொல்லல.
2: இன்னும் முடியக்கூடிய ஓடுகள்
0: சங்கரன் கோயில், சங்கரன் கோயில், பாம்பு கோயில், அடுத்து
1: நாகர்கோயில்,
0: நாகர்கோயில். நான் தானே சொல்லணும், நீ ஏன் சொல்லு?
1: அப்புறம்
0: சங்கரன் கோயில், பாம்பு கோயில், நாகர்கோயில், எத்தனை ஊர் கேட்டிய? ஒரு ஊர் எந்த கோயில் சொல்லன்னு தெரியலையே.
1: நான் வந்ததுக்கு வேணாம்னு சொன்னல, அப்போ நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்.

0: இருங்க இருங்க, அவர்
1: இருங்க யோசிப்போம்,
2: காளையார் கோயில்,
1: புத்தியை யூஸ் பண்ணட்டும். மன்னார் கோயில்.
2: காளையார் கோயில், மன்னார் கோயில், ரைட் ரைட் ரைட்.
1: மன்னார் கோயில் எங்க ஊர் கிட்ட தானே இருக்கு, அதான் சொல்லிட்டேன் டக்குன்னு சொல்லிட்டேனா.
0: சரி, நீங்க நீ அவங்க கிட்ட கேளு.
1: இப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்ல,
0: பாத்து கவனம், பாவம் அவருக்கு நல்ல மனசு.
1: சரி, உங்ககிட்ட ஒரு ஈஸியானது கேக்குறேன். ஒரு சொல், ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய பிற சொற்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். வரி குதிரை, வரி குதிரைக்குள்ள எத்தனை வேர்டு ஒளிஞ்சிருக்கு, எத்தனை வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிங்க. வரி ரெண்டு, திரை,
0: முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க.
1: சொல்லி கொடு. இருக்குல்ல, இன்னும் வரை இருக்கு, குதி இருக்கு,
0: குறை
1: குறை இருக்கு, ரவையா, ரயில், அது
0: ரயில்,
1: ரவை இல்ல, என்ன ரவை ஞாபகத்துல இருக்கீங்களா, என்னன்னு தெரியல.
0: உப்புமா சாப்பிடணும்.
1: சாயந்தரம் வீட்டுல உப்புமாவா என்னாச்சி?
2: சூப்பரா
1: கலந்துகிட்டீங்க நிகழ்ச்சியில, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
0: மலை வணக்கம். யார் எங்க வந்திருக்கீங்க?
3: வணக்கம், இந்திரா பேசுகிறேன், வீரவநல்லூர்.
1: வீரவநல்லூர் இந்திரா, வரையிலேயே சிரிச்சுக்கிட்டே வரீங்க, என்ன விஷயம்?
3: ஆமா, கிடைக்க மாட்டேங்குது, போட்டுட்டே இருந்தேன்.
0: சாந்தமா பேசுறாங்களே, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நீ நினைக்க கூடாது. எந்த மாதிரி நம்ம வந்து பால் போட்டாலும் சிக்ஸரா தான் அடிப்பாப்ல.
1: இல்லையா? சரி, இப்ப பால் போடட்டும்,
0: போட்டுறோம் போட்டுறோம். சரி, நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கான பதில வந்து ஆனா அப்படிங்கிற எழுத்து இல்லாம நீங்க பேசணும்.
1: ஆங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூடாது.
0: ஆமா, ஆங்கிற வார்த்தையை பயன்படுத்த. சரியா? இப்போ 40 செகண்ட் ஆரம்பமாகுது, நான் சொல்றேன். முதல்ல வந்து, ஆமா, உங்க வீட்டுல வந்து காலையில வந்து மீன் வந்துச்சாமே, வாங்கி சமைச்சிக்கலாம், ஒரே பிரச்சனையாம, என்ன நடந்துச்சு?
3: எங்க வீட்டுல எப்பவுமே காய்கறிங்க சமைப்போம், போய் வாங்கிட்டு வந்து
0: மீன் குழம்பு கிழமை அப்படிங்கறதுனால மீன் குழம்பு அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாசம் இங்க வர இருக்குதே, இழு இழுன்னு இழுக்குது.
3: அப்படியெல்லாம் வைக்க மாட்டோம்,
0: அப்படியெல்லாம் வைக்காம,
1: அப்படியெல்லாம்
0: வந்துட்டு, அப்படி எல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் போய் சொன்னாங்க தெரியுமா, மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன்னு. மீனுக்கே கோவம் வந்துட்டு,
1: கவனமா வச்சு பேசுறது கஷ்டமா, எப்படி மாட்டி விட்டுருக்காங்க பாத்தீங்களா உங்களை. சுமித்ராக்காக நீங்க ஒரு நல்ல பெரிய கொஸ்டினா கேட்டு மாட்டி விடுங்க.
0: ஈனா இல்லாம
1: பேசிக்கலாம்.
3: ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி ஒரு விளக்கம் சொல்லுங்க.
1: திருக்குறள்
0: எல்லா விளக்க விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதாவது வந்து என்ன சொல்ல வரேன்,
1: என்ன சொல்ல, விளக்கத்தை சொல்லுக்கா, திருக்குறள் சொல்லிட்டே விளக்கத்தை சொல்லு.
0: எல்லா விளக்கு விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்படின்னா என்னன்னா, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய எல்லா விளக்கும் விளக்கு கிடையாது, ஆனா உண்மை நேர்மை நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய சான்றோரா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அப்படி எந்த பொய்மையும் கூறாம சிறந்த மனுஷங்களா இருக்கவங்க தான் ஒரு சிறந்த விளக்கு மாதிரி.
1: நல்லா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா,
0: ரொம்ப
1: நான் சொல்லி கொடுத்தேன்.
0: சொன்ன விளக்கத்தை இதான் தமிழ் வாத்தியார் கேட்டு கடிதம் எழுத போறாரு, ரெண்டு உத உதைக்க போறாரு.
1: நன்றிமா, நன்றி,
0: கலந்து தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம், இந்த அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்டு
0: நாம ஒரு புத்திசாலி அப்படிங்கறத இன்னும் கேட்டிருக்காங்க.
1: இருக்கிறத விட இப்படி நகைச்சுவையா பேசி இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனோம்னா நல்லா போகும். ஏன்னா நம்ம புதிரு இந்த ஜோக்கு அப்படிதான் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்.
0: இப்ப 6ஆம் கிளாஸ்ல படிச்சது ஞாபகப்படுத்திருக்காக, நான் வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், அசிங்கம். ஏமா, எல்கேஜி பிள்ளை சொல்றதையா, இந்த இவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்துட்டு சொல்லுவேங்கிறதுக்காக தான் இந்த திருக்குறள் சொன்னேன்.
1: சரி ரைட்டு, இப்போ ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோமா?
0: என்ன பாட்டா கொடுமா, பெரிய பாட்டா போடுறத.

0: 4:45 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. சுமியக்கா,
1: என்ன
0: எல்லாரும் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காவோ?
1: ஆமா, அவங்களும் நல்லா தான் விளையாடுறாங்க. நம்ம தான் பேன் உட்காந்துருக்கோம்.
0: ஒரு கிரிக்கெட், நீ ஒரு பால் போடு, நான் ஒரு பேட் வச்சு அடிக்கிறேன்.
1: அடி.
0: வணக்கம்.
1: ஹலோ மாலை, வணக்கம். யார் எங்கிருந்து பேசி வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், வானநம்பட்டில இருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
0: ஐயா நம்பிராஜ் ஐயா வந்துட்டீங்களா?
1: ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
2: ஆமா வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஓ, நலமா இருக்கீங்களா சார்?

0: நல்லா இருக்கும். உங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்.
1: ரொம்ப நன்றி.
0: இனிமையா போய்கிட்டே இருக்கு.
1: ஆத்தாடி ஆத்தா, நம்மளால இனிமையா காப்பியே குடிக்காம இனிமையா இருக்கா அவருக்கு? அவ்வளவு சிறப்பான விஷயம்.
2: ஓவரா இனிமையாயிராம ஐயா, சுகர் வந்துற போது
1: அப்படிலாம் சொல்ல, அதை நல்ல மனுஷனை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது. வாயக்கழுவு வாயக்கழுவு கேளு கேளு.
2: சரி ஐயா, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு என்ன கேட்டாலும் சரி, 40 செகண்ட் தான் நமக்கு டைமு, அதுக்குள்ளே வந்து நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ஆமாம் இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பதில் சொல்லக்கூடாது. சரியா? 40 செகண்ட் போட்டு விட்டுருலாமா?
0: போட்டு விடுங்க.
2: சரி, நீங்கள் 7ஆம் கிளாஸ் ஃபெயிலாம?
0: நான் 7ஆம் வகுப்பு தேர்வு ஆகி விட்டேன்.
2: போகிற வழியிலலாம் வந்து வாத்தியார் உங்களை விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்களாமே, நீங்கள் ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு.
0: எனது ஆசிரியர் எனது எந்த தோல்விக்கும் அவர் எந்த ஒரு வசைப்பாடும் பாடுவதில்லை.
2: ஏன் இத்தனை தூய தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: நான் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எனது ஒரே குறிக்கோளாக இருக்கிறது.
1: ஆமாம், உங்கள் ஊரில் போகும்போது எல்லா மாமரத்தை கல்லு விட்டு எரிஞ்சு மாங்காய் பறிச்சுட்டு அழிஞ்சிங்களாமே சொன்னாங்களே.
0: எனது நேரங்கள் எல்லாமே பயனுள்ளதாகவே இருக்கும்.
2: சரி, இப்போது நேரங்கள் முடிந்து விட்டது.
1: அவர் பயனுள்ளதாகவே பேசிக்கொண்டிருக்கிறார்.
2: தப்பிச்சிங்களா? அதான் தூய தமிழுக்கு மாறி பேச்சு வழக்கில் பேசினா ஆமா இல்ல வந்துடும் தெரிஞ்சு தூய தமிழுக்கு மாறிட்டீங்களே.
1: என்னென்ன,
2: ஏன் இப்படி ஒரு ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தினீர்கள்?
1: ட்ரிக் இல்லை என்றால் அவர் ஃபெயில் ஆகி விடுவார்.
0: அக்க சமயத்துல வந்து அந்த ஒரு யான உதயம் கிடைத்து விட்டது.
2: யான உதயமா?
1: ஞானம்
2: உதயம். சரி, இப்பொழுது நீங்கள் கேளுங்கள்.
0: சரி, நான் ஒரு பாட்டோட சம்மிங் பண்றேன். அது என்ன பாடல் என்ன படம்ங்கறத நீங்க சொல்லுங்க.
1: ஐசா, சூப்பர், நல்ல கேளுங்க.
2: பழைய பாடல்களும் தெரியாது.
0: இல்ல இல்ல இல்ல,
1: நீங்க நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் கேளுங்க.
0: 2000ல வந்த படம் தான்.
2: சரி,
1: கேளுங்க கேளுங்க.
2: க்ளூ கொடுத்துட்டாங்க, அப்போ கம்மிங் பண்ணுங்க.
0: மீது பூக்கும் பூக்கள் என்று வண்ணத்து பூச்சிகள் பார்த்துடுமா, அவ்வளவு அழகான வரி.
2: உனக்கென பிறந்தே
1: இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன்,
2: உன்னை நான் பிரிந்தால் என்று
1: படம் பேர் சொல்லுமா?
2: காதல்.
0: ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு கம்மிங்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. கண்டுபிடிக்கலன்னா எனக்கு பெரிய கேவலம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மீனாட்சிபுரத்துல இருந்து யாழினி.
2: யாழினி, முதல் முறையா பேசுறீங்களா? இது முன்னாடி பேசிருக்கீங்களா?
3: நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன்.
2: முதல் முறையா பேசுறீங்க, வாழ்த்துக்கள், வந்ததுக்கு நன்றி.
1: நல்ல பிள்ளையா, தமிழ் பேரோட அழகான ஒரு பேர்.
2: யாழினி, யாழினி.
1: ஒருத்தருமே வர மாட்டீங்க. சரி, ஓகே, நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நான் கேக்கணுமா? சொல்லுமா நீ ரசாத்தி.
3: அதாவது ஒரு அப்பாவும் பொண்ணும் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்காங்க.
1: ஹைவேஸ்ல போயிட்டு இருக்காங்க. சரி,
3: ஹைவேஸ் ரோட்ல போயிட்டு இருக்காங்க பைக்ல. அப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் வந்து ஒவ்வொரு பைக்கா நிப்பாட்டி அவங்க வெரிஃபை பண்ண

0: அப்போ அப்பாவும் பொண்ணு அவங்களையும் ஸ்டாப் பண்ணி அவங்க கேக்குறாங்க, உங்க பைக்கோட கம்பெனி பேரு என்ன, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறாரு. அது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், என்னன்னு சொல்லுங்க.
1: எனக்கு தெரியுமே,
0: சொல்லுங்க.
1: ஆனா அவங்க எல்லாம் சொல்ல,
2: நானும் எங்க சொல்லி கொடுத்தல, நீ பாட்டுக்கு பாத்துட்டு இருக்கிய குறுகுறுன்னு. என்ன
1: இங்க இதுல நிறுவனங்கள் பெயர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்க அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. இருந்தாலும் ஆமா சொல்லிடலாமா?
2: ஏமகா ஏமகா ஏமகா
1: சொல்லி கொடுத்தா சொல்லிட்டாங்களா?
2: சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே,
1: நன்றி.
2: நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன், சரியா? ஏதாவது ஒரு டைலாக் சொல்லு.
1: ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்.
2: ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த டைலாக்கை வந்து நான் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் அழகாக சொல்லணும், சரியா? ஒரு குழந்தை
1: சொல்ற மாதிரி சொல்லுங்க யாழினி.
0: என்ன சொல்லுங்க?
1: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்.
2: கேட்க மாட்டேன். அதை குழந்தை சொன்னா எப்படி இருக்கும்?
1: குழந்தை சொல்ற
0: மாதிரி
1: வாட்டி முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்.
2: குழந்தைன்னு சொன்னா உருமா போய் ஒரு மவுத்தியா? ஒரு வயசான தாத்தா சொன்னா எப்படி சொல்லுவாங்க?
1: வயசான தாத்தா,
2: ஒரு தாத்தா கம்ப புடிச்சுக்காம கையில தானா வரும்.
1: கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகி பேசுங்க, குளிர்ல பேசுற மாதிரி, அவ்வளவுதான் தாத்தா வயசு வந்துடும்.
2: அப்படியே ஊட்டில போனா எப்படி
0: இருக்கு?
1: சுமித்ரா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா கேட்க மாட்டேம்மா.
2: சரி, நியூஸ் ரீடர் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அவங்க வந்து அப்படி கெத்தா பேசணும், சொல்லுங்க.
1: சரிங்க, அது பேச நியூஸ் ரீட் பண்ற மாதிரி அந்த டயலாக் சொல்லுங்க.
2: ஒரு வாட்டி முடிவு செய்து விட்டால்,
1: வணக்கம், ஒரு வாட்டி முடிவு செய்து விட்டால் என்னுடைய பேச்சை நானே கேட்க
0: மாட்டேன்.
2: சொல்றாரு ஒரு கமாண்டர், எப்படி சொல்வாரு? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்?
0: உங்க
2: அப்பா பேச்சு நான் கேட்க மாட்டேன், சரியா? சூப்பர்
1: சூப்பர், கலந்துகிட்டதுக்கு நன்றி,
2: thank you very much.
1: முதல் முறையா முதல் முறையா வந்து பயம் இல்லாம எந்த தடுக்கமும் இல்லாம
2: தடுக்கமா
1: நடுக்கமா
2: நானாக்கு போது தானவா போடுறான்,
1: எந்த நடுக்கமும் இல்லாம அவ்வளவு அழகா பேசிட்டு போயிட்டாங்க. நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டுருமா?
2: கண்டிப்பாக.

0: action talk, I know one bag a mouth. One bag a mouth, bag a mouth.
1: நேரம் 4:58 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சி நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. ஏக்கா சொல்லுங்க.
2: இன்றைக்கு வந்து முளைக்காடு பாபு 2 மார்க் வாங்கியிருக்காங்க, வெய்கால்படி ரேணுகா தேவி கொழுக்கட்டை 2 மார்க் வாங்கியிருக்காங்க, காரைக்குறிச்சி கிருஷ்ணன் வந்து 1 மார்க்கு, சுபகலாக்கு 1 மார்க்கு, மூளைக்கரைப்பட்டி ரவிக்குமுத அவங்களுக்கு 1 மார்க்கு, சுமித்ராக்கு 1 மார்க்கு, சங்கரங்கோள் கோட்டியப்பன் அவர்களுக்கும் 1 மார்க்கு, சுபகலாக்கு 1 மார்க்கு, வீரவனலோ இந்திரா கிட்ட நான் தான் 2 மார்க்கு வாங்கிக்கிட்டேன், வானரமுட்டி நம்பிராஜன் அவர்கள் வந்து 2 மார்க்குமே வாங்கியிருக்காங்க.
1: ஆமா,
2: எஸ். மீனாசிபுரம் யாழினி அவனுக்கு 1 மார்க்கு, எனக்கு 1 மார்க்கு. ஆக மொத்தத்தில் நம்ம நேயர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க.
1: எப்பவுமே நம்ம நேயர்கள் தான் ஜெயிப்பாங்க.
2: அடுத்து 4 மார்க் வாங்கி 2வது இடத்து சுமித்ரா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தருணத்தில் கடைசியில் 2 மார்க் எடுத்துக்கொண்டு ஓரத்தில் ஒதுங்கி நிற்கிறார் சுபகலா அவர்கள்.
1: இது உனக்கு ஓவரது இல்லை,
2: எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் ரசித்த நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.
1: சிரித்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
2: ஆமாம்,
1: எங்களை சிரிக்க வைத்த நேயர்களுக்கும் நன்றி.
2: எஸ்,
1: எங்களை சிந்திக்க வைத்த நேயர்களுக்கும் நன்றி.
2: ஐயா முடியலை,
1: கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை
2: எழுதுங்க. சரியா, ஓகேயா,
1: நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலியின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக

திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும், ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும், மகளிர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டேலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி மூன்று நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1961 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவலோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி 1961 காலகட்டங்களில் நிறைய திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. முக்கியமாக பழைய திரைப்படங்கள் இருக்குது. அந்த பழைய திரைப்படங்களில் அற்புதமான பழைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் வளம் வர இன்றைக்கி நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி 1961.

5:07 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1961 வந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்க இருக்கிறீங்க. அந்த வகையில் முதல் திரைப்படம் வந்து பாசமலர். சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் நடிப்பில் உருவான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு குடும்ப திரைப்படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்ரியும் சகோதரத்துவத்துடன் சகோதரர்களாக நடித்த திரைப்படம் தான். இந்த படத்தை பார்த்தா கண்ணீர் வராதவங்களுக்கு கூட கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு காவிய திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்குமே வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக இதை தான் சொல்லுவாங்க பாசமலர். யாரையும் வந்து வீட்டில் கூட ரெண்டு பேரும் பெரிய பாசமலராக இருக்கீல பாசமலராக இருக்கீல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாசமலர் வந்து அண்ணன் தங்கை உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு உச்ச உதாரணமாக இருக்கக்கூடிய படம் தான் வந்து இந்த பாசமலர் திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

5:14 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1961 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் குறித்த தகவலோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த திரைப்படம் பாலும் பழமும். சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி இணைந்து நடித்த வெற்றிகரமான திரைப்படம். இது பிற மொழிகளில் மறு ஆக்கம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ஹிந்தியில் வந்து சாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரோடும், கன்னடத்தில் வந்து பரத ஜீவா அப்படிங்கிற பெயர்லையும் மறு ஆக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:18 கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1961 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் பாவ மன்னிப்பு. இந்த திரைப்படம் வந்து ஏ பீம்சிங் இயக்கத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடித்த சமூக படம். ஏ பீம்சிங் இயக்கத்தில் வந்து மனித நேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பேசிய மாபெரும் வெற்றி படம் தான் இந்த பாவ மன்னிப்பு. இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் இன்றளவுக்கும் பிரபலமாக இருக்குதான். அப்படி இந்த திரைப்படத்தில், அதாவது பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பாடலை இப்போ கேட்கலாம்.

0: 5:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1961 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் தேன் நிலவு. ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா நடித்து காஷ்மீரில் படமாக்கப்பட்ட ஒரு சூப்பரான காதல் திரைப்படம், நகைச்சுவை கலந்த ஒரு காதல் திரைப்படம். இது நகைச்சுவை திரைப்படம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் தேன் நிலவு. காஷ்மீரின் அழகை திரையில் காட்டிய காதல் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த தேன் நிலவு திரைப்படம் தான். இதை வந்து ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த திரைப்படத்திலிருந்து இப்போ பாடல் கேட்கலாம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

5:29 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1961 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வரிசையில் அறுத்து வரக்கூடிய திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன். வ.உ. சிதம்பரனாரின் வரலாற்றை கூறும் தேசப்பற்று நிறைந்த ஒரு படம் தான் இந்த கப்பலோட்டிய தமிழன். வ.உ. சிதம்பரம் பிள்ளையாக நடிகர் சிவாஜி கணேசன் மிக சிறப்பாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில். இந்த படம் வெளியான காலத்தில் பலத்த வரவேற்பை பெறாவிட்டாலும் தமிழக அரசால் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட பெருமை சேர்க்கப்பட்டது இந்த படத்துக்கு தான். அது மட்டும் இல்லாமல் மாப்போசி எழுதிய நூலை அடிப்படையாக கொண்டு இப்படத்தின் காட்சிகள் உண்மைத்தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தோட சிறப்பு கப்பலோட்டிய தமிழன் குறித்த கதையும் மாப்போசி அவர்களோட நூலையும் அடிப்படையாக வச்சிருக்கிறதுனால தான் இந்த படத்தோட சிறப்பு தான். இதுக்கு தமிழக அரசு வரி விலக்கு அளித்ததும் பெருமை சேர்ந்த ஒரு விஷயம்தான். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.

5:34 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1961 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1961 வெளிவந்த திரைப்படங்கள் வரிசையாக பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த ஒரு சில தகவல்களோடு அந்த பாடல்களையும் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய படம் திருடாதே அப்படிங்கிற திரைப்படம். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான சமூக நாடக திரைப்படம் இந்த திருடாதே. படத்தின் கதையாசிரியர் வி. லட்சுமணன் வந்து இதற்கு திருடாதே மற்றும் நல்லதுக்கு காலமில்லை என்ற ரெண்டு தலைப்புகளை பரிந்துரைச்சிருக்காரு. எம்ஜிஆர் வந்து இதை பார்த்துட்டு ரெண்டாவது தலைப்பு வந்து எதிர்மறையான கருத்தை கொண்டு இருக்கிறதுனால சமூகத்துக்கு நல்வழி காட்டும் விதமாக நேர்மறையான தலைப்பாக வந்து திருடாதே அப்படிங்கிற தலைப்பையே எம்ஜிஆர் விரும்பி தேர்ந்தெடுத்தாராம். இந்த படத்தில் இடம்பெற்ற திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் குரலில் குழந்தைகள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பாடலாம். இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைச்சிருக்கு. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த திரைப்படம் தான் இந்த திருடாதே அப்படிங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இப்போ அதே பாடல் தான், திருடாதே பாப்பா திருடாதே பாடல்.

5:40 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1961 வருடத்தில் வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் தாய் சொல்லை தட்டாதே. இது வந்து எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ஒரு வெற்றி திரைப்படம், வெற்றிகரமான திரைப்படமாகும். இந்த திரைப்படம் 1961 நவம்பர் 7 தீபாவளி அன்று வெளியிடப்பட்டதாம். இந்த படம் திரையரங்களில் 20 ஓடி மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றிருக்குதாம். இந்த படத்தில் இடம்பெற்ற சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் என்ற பாடல் வந்து காலத்தை கடந்தும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதான். அந்த பெரும்பாலான கல்யாண வீடுகளில் இந்த பாட்டு ஒலிக்கப்படுவது வெறும் வழக்கமாகவே இருந்துச்சான்.

5:45 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1961 வருடத்தில் வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த திரைப்படம் அரசிலங்குமரி. 1961 வெளியான வரலாற்று திரைப்படமான இந்த அரசிலங்குமரி எம்ஜிஆரும் பத்மினியும் அண்ணன் தங்கையாக நடித்த ஒரே படமாகுமா. மேலும் இது இத்தாலிய நாவலை தழுவி எடுக்கப்பட்டதாம். இந்த படப்பிடிப்பின் போது மாடிப்படியில் ஏறிக்கொண்டே எம்ஜிஆரும் நம்பியாரும் மோதும் சண்டை காட்சி பல நாட்கள் தாமதமாக மிக சிரமப்பட்டு எடுக்கப்பட்டதாம். மேலும் சாண்டோ சின்னப்பா தேவர் முள்ளுக்கை சண்டை காட்சியில் நடித்து சிறப்பு சேர்த்திருந்தாராம் இந்த திரைப்படத்தில். அரசிலங்குமரி திரைப்படத்திலிருந்து இதோ ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

5:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1961 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய படம் நல்லவன் வாழ்வான். 1961 வெளிவந்த எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ஒரு குற்றவியல் த்ரில்லர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் எம்ஜிஆரின் 50வது திரைப்படமாகவும் பேரறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் உருவானதாகவும் சொல்லப்படுகிறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு படம். இந்த படத்தில் ஒரு புதுமையான கிளைமேக்ஸ் என்னென்னா, வழக்கமாக வந்து சண்டை காட்சிகளில் ஏதாவது ஒரு புதுமையை செய்யக்கூடிய திறமை கொண்டவர் தான் எம்ஜிஆர். இந்த படத்தில் அவர் தண்ணீருக்கு அடியில், அதாவது அண்டர் வாட்டரில் நடக்கும் ஒரு கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் நடித்து எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தியிருந்தார். பொதுவாக வில்லன் கதாபாத்திரத்தில் கலக்கும் எம்என் நம்பியார் இத்திரைப்படத்தில் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார். எம்ஜிஆருக்கு ஜோடியாக ராஜ சுலோச்சனா நடித்திருந்தார். மேலும் வில்லனாக எம்ஆர் ராதா பணக்கார தோரணையில் சிறப்பான உடல் மொழியில் நடித்து பாராட்டுகளையும் பெற்றார். இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். அவன்

நேர்கள், இதுவரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1961 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் குறித்து தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேளுங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தவிக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டு

0: நீச்சல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும் ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்துச்சண்டை 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02. இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்புலை 102.6. நேர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு பக்தி மாலையாக.

நம்பிக்கை என்பது ஏதோ ஒன்றை உணராமல் ஏற்றுக்கொள்வது. தேடல் என்பது உண்மையை உணர முயல்வது. இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில்.

நேரம் 6:13. ஒரு இலக்கை அடைவது வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையை அதன் முழு பரிமாணத்திலும் முழுமையாக அனுபவிப்பதே வாழ்க்கை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. உறவுகள் என்பது தேவைகளை பூர்த்தி செய்யும் இடமல்ல, அது நிறைவை பகிர்ந்து கொள்ளும் இடம்.

நேரம் 6:22 இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல, மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவி.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. விதி என்பது நிலையான ஒன்று அல்ல. எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களால் விதியை ஒவ்வொரு நொடியும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம்.

நேரம் 6:30 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சேவை செய்திகளோடு இனிய பாடல்களும். நம்மை சுற்றியில் முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களின் நலனை பேணுவதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் ஆதி திராவிடர் நலக்குழு, மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் மாவட்ட விழிப்பு குழு ஆகிய குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சமூக ஆர்வலர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இக்குழுக்களில் பங்கு பெற விரும்புவோர் தங்களுடைய முழு விவரங்களுடன் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 4 திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார். இப்போ பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடின பாட்டு கொக்கரக்கோ படத்திலிருந்து.

நம்மை சுற்றி கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததாக சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்படும். உரிய செயல்திறன் அளவீடுகள் மற்றும் நல்லிணக்க தரவுகள் மூலம் இந்த ஊராட்சிகள் தேர்வு செய்யப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகள் சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுகள் பெற அதற்கான விண்ணப்பத்தினை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள சோசியல் அவார்டு ஆப் 26-27 அப்படிங்கிற PDF-ஐ நீங்கள் பதிவிறக்கிறது மூலமாக ஜூலை 31க்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ அடுத்ததான் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடின பாட்டு குங்குமச்சமிழ் படத்திலிருந்து.

6:41 நம்மை சுற்றி கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் இணை இயக்குநர் நலப்பணிகள் அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்கள் தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன. இதில் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ஒரு போஸ்ட்டு, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 1, சைக்காட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸ் 1, மொத்தம் 3. இப்பணிகள் முற்றிலும் தற்காலிகமானவை என்பதால் இதன் மூலம் நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகைகளோ பிற்காலத்தில் கோர இயலாது அப்படின்னு இருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பத்தினை திருநெல்வேலி NIC.IN அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவிறக்கம் செஞ்சு கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ்களோட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை 8 மாலை 5 மணிக்குள்ள நேரடி

தகவல் அறிய தபால் மூலமா மாவட்ட சுகாதார அலுவலகம் எண் 16-22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு சமாதானபுரம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627-0002 அப்படிங்கிற முகவரிக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள் கேட்கலாம். சிகப்பு ரோஜாக்கள் படப்பாடல்.

6:47 நம்மை சுற்றி கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்த செய்தி, இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025 குறுவை பருவத்தில் வாழை பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் குறுவை வாழை பயிருக்கு செப்டம்பர் 15 வரை காப்பீடு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் மாவட்டங்களின் பரிந்துரைப்படி மகசூல் இழப்பு, விதைப்பு அல்லது நடவு செய்ய இயலாத நிலை, விதைப்பு அல்லது நடவு பொய்த்தல் பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சிக்கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. கடன் பெறும் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள், இசேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் pmfby.gov.in உள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்வதற்கான இறுதி தேதி எக்காரணத்திற்காகவும் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் அல்லது விதைப்பு அறிக்கை, கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொண்டு அதில் தாங்கள் காப்பீடு செய்த பயிர் மற்றும் அதற்கான கிராமம் அல்லது குறுவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரையோ தோட்டக்கலை அலுவலரையோ உதவி தோட்டக்கலை அலுவலரையோ வங்கிக் கிளைகளையோ அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்மை சுற்றியோட நிறைவான பாட்டு இளையராஜாவோட இசையில் ராஜ ரிஷி படத்துக்காக பாடியிருக்கிறாங்க. கே.ஜே. ஜேசுதாஸ், வாணி ஜெயராம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:55 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகளில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவலுடன் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 8:05 குக்கு நேரிருப்பு பாடல்கள். வாட்ஸ்அப் சாய்ஸாக 9 மணிக்கு இடைவிடாத இசைமொழி, 9:30 பழைய திரைப்பட பாடல்களோடு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தேசிய விநாயகம் பிள்ளை. 10 மணிக்கு சோமான ராகங்கள், சிங்கம்பாறை சா அமிர்தம் அவர்களின் பாடல் தொகுப்பு இடம்பெறும்.

இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குவவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கு என்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம். 8:50 சைபால் வழங்கும்

தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:2 ஆனந்த பூங்காற்று. கவலைகளை சமாளிக்க தேவைப்படுவது தனிமையில் அமைதியாக இருப்பதா அல்லது பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதா? 10:2 மனம் விரும்புதே நேயருப்பு பாடல்கள். 11:2 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் திருப்பூர் கல்லாபுரம். 12:2 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. இயற்கையை பாதுகாக்க நீங்கள் மாற்ற வேண்டிய பழக்கங்கள் எவை?

நாளை 1 மணிக்கு நலம் தானா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 உலக கல்லீரல் அழற்சி தின ஆலோசனைகள் வழங்குபவர் கல்லீரல் கணைய மருத்துவ நிபுணர் டாக்டர் சி கீதா அவர்கள். தொடர்ந்து கசப்பிலும் கனியான சத்துக்கள் தரும் பாகற்காய். 2 மணிக்கு குக்கு நேயர்ப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1962 வெளியான பாடல்களும் தகவல்களும். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள்.

நாளை இரவு 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேரிருப்பு பாடல்கள், 9 இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல், சங்க இலக்கியத்தில் போர் முறைகள், 10 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேரிருப்பு பாடல்கள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 7 மணி. அறிவியல் தகவல்களோடு நான் உங்கள் முத்து அபிஷேகம். நேரிலே இன்றைக்கும் கூட உங்களுக்கான நிறைய அறிவியல் செய்திகள் காத்துட்ருக்கு. எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடலோடு தொடங்கலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துலேருந்து பாட்டு வருது.

தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் அந்த பாடல் கேட்டோம். 1950 மற்றும் 1960களில் உலக நாடுகளுக்கிடையே விண்வெளி பயண போட்டி நிலவுச்சு. ரஷ்யா 1957 ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பிச்சு. அடுத்ததாக 1961 யூரி ககாரின் அப்படிங்கிறவரையும் விண்ணுக்கு அனுப்பி சாதனை படைச்சிச்சு ரஷ்யா. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி 1961 மேலே மனுஷனை நிலவுக்கு அனுப்பி பாதுகாப்பாக திருப்பி கொண்டு வருவோம், அதை இந்த சகாப்தத்திலேயே அதாவது 1960களிலேயே செய்வோம் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. அதே மாதிரி அனுப்புனாங்க, எப்போ அனுப்புனாங்க அப்படிங்கிறதையும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் அறிவியல் தகவல்களில் நிலவில் மனிதனை கால் பதித்த வரலாறு, மனிதன் நிலாவில் கால் பதித்த வரலாறு தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஏஆர் ரகுமான் இசையில் பாட்டு கேட்கலாம், சக்கரை கட்டி படத்திலிருந்து.

நேரம் 7:11. 1969 ஜூலை 16 அப்பல்லோ 2 அப்படிங்கிற விண்கலத்தில் சாட்டன் 5 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு ஏவப்பட்டுச்சு. 3 நாள் பயணத்துக்கு பின்னாடி நிலவு ஈர்ப்பு மண்டலத்தில் நுழைஞ்சு சரியாக ஜூலை 20, 1969 ஈகிள் அப்படிங்கிற நிலவு லேண்டர் பகுதி மட்டும் விண்கலத்திலிருந்து பிரிஞ்சு பாதுகாப்பாக நிலவில் தரையிறங்குச்சு. ஜூலை 21, 1969 இந்திய நேரப்படி அதிகாலை வேளையில் அந்த லேண்டர்லேருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்க ஏணிலிருந்து இறங்கி நிலவில் முதல் ஆளாக கால் வைக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவங்க 2வதாக நிலவில் இறங்குறாங்க. 3வது வீரர் அவர் வந்து மைக்கேல் காலின்ஸ். அவர் வந்து சுற்றுப்பாதையில் அந்த சுற்றுவட்ட பாதையில் விண்கலத்தை இயக்கிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இறங்கலை.

இப்படித்தான் நிலவில் முதன் முதலாக மனிதன் வந்து கால் பதிச்சான். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல நாடுகளும் நிலவில் ஏகப்பட்ட ராக்கெட்டுகளை ஏவிருக்கு. தொடர்ந்து அது சம்மந்தமான செய்திகளும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. இப்போ அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சத்யம் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். பிரேம்ஜி அமரன் பாடியிருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில அந்த பாட்டு கேட்டோம்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

7:18 ஆயிட்டிருக்குது. அறிவியல் தகவலோட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிலாவில் மனிதன் கால் பதித்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிலவில் முதல்ல கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதனுக்கு இது சிறிய எட்டு வைப்பு, ஆனால் மனித குலத்திற்கு இது மிகப்பெரிய பாய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கா 5 வெற்றிகரமான திட்டங்கள் மூலமாக மனிதர்களை தொடர்ந்து நிலவுக்கு அனுப்பி ஆய்வு செஞ்சுட்டே இருந்துச்சு. அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்களை ஆய்வுக்கு அனுப்புவதுக்கு முன்னாடியே ரஷ்யா 1959 லூனா 2 அப்படிங்கிற செயற்கைக்கோளை மட்டும் நிலவுக்கு அனுப்பிச்சு. 1966 லூனா 9 அப்படிங்கிற செயற்கைக்கோளை நிலவில் மென் தரையிறக்கம் செஞ்சது ரஷ்யா. அதை தொடர்ந்து தான் 1969 அமெரிக்கா 3 மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுபோல் இன்னும் செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக மணி சர்மா இசையில் படிக்காதவன் படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் தகவல்களோட திரைசை. இன்னைக்கு மனிதன் நிலாவில் கால் பதிச்ச வரலாறை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு பாடல் இப்போ கேட்டுடலாம். டி இமான் இசையில் மாசிலா மணி படத்துலேருந்து பாட்டு வருது.

நேரம் 7:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிலாவில் தரையிறங்கினது மட்டும் இல்லாமல் முதன் முதலாக ரோவர் அப்படிங்கிற அந்த இயந்திரத்தை இயக்கி சாதனை படைச்சது சீனா 2019 சாங்கே 4 அப்படிங்கிற செயற்கைக்கோள் மூலமாக. இந்த சாதனையை செஞ்சதுக்கு அப்புறமா 2020 சரி 2024 சீனா நிலவுக்கு செயற்கைக்கோள் அனுப்பி ஆராய்ச்சி பண்ணாங்க. சரி, எல்லா தகவல்களும் நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்ததாக இந்தியாவோட சாதனை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல, அதை இந்த பாட்டுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ யுவன் சங்கர் ராஜா இசையில் சிவா மனசில் சக்தி படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனிதன் நிலாவில் கால் பதிச்ச வரலாறு. எல்லா கதையும் சொல்லிட்டோம், அப்படின்னா இந்தியாவை பற்றியும் சொல்லணும் இல்லையா. இந்தியா 2008 சந்திராயன் 1 அப்படிங்கிற செயற்கைக்கோளை முதன் முதலாக நிலவோட சுற்று வட்ட பாதைகளை அடைஞ்சு, அது மட்டும் இல்லை நிலாவில் நீர் மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு முதன் முதலாக சொன்ன வரலாற்றையும் அந்த சந்திராயன் 1 மூலமாக படைச்சோம். அடுத்ததாக 2019 சந்திராயன் 2 விண்ணுக்கு அனுப்புனதில், இதில் லேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலாவில் தரையிறங்குதில் பிரச்சனை ஏற்பட்டாலும் நிலாவை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்டர் வெற்றிகரமாக அதை சுற்றி வந்து ஆய்வு செஞ்சுது. 2023 சந்திராயன் 3 நிலாவுக்கு செலுத்தி அதை வந்து நிலாவோட தென் துருவத்தில் முதன் முதலாக தரையிறங்க வச்சு உலகத்திலே முதல் முதலாக நிலாவோட தென் துருவத்துக்கு இறங்கின முதல் நாடு அப்படிங்கிற சாதனையும் இந்தியா படைச்சிது. ஏன்னா அந்த பக்கம் எப்படி அந்த பக்கம் போகிறதே ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு இருந்த சமயத்தில் முதல் முதலாக சந்திராயன் 3 மூலமாக இந்தியா நிலாவோட தென் துருவத்தில் இறங்கி சாதனை படைச்சிது. தொடர்ந்து இப்போ பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாரணம் 1000 படத்துலேருந்து.

தரையிறக்கி மென் தரையிறக்கம் செஞ்ச நாடுகளில் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. இதுக்கு அடுத்தபடியாக இந்தியா 4வது இடத்துல இருக்குது. 2024 ஜப்பான் ஸ்லிம் அப்படிங்கிற லேண்டரை நிலாவில் துல்லியமாக தரையிறக்கி 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை அடைஞ்சிது. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யுவன் சங்கர் ராஜா இசையில் சர்வம் படத்திலிருந்து.

நேரம் 7:48. நேர்களே, இன்று 8:05 குக்கு நேயர்ப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக 9443360794 இந்த எண்ணில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 9443360794.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிலவுக்கான இந்தியாவோட அடுத்த திட்டம் சந்திராயன் 4 அப்படிங்கிற திட்டம் தான். நிலாவிலிருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வர்றதை நோக்கமாக கொண்டிருக்கு இந்த திட்டம். 2028 சந்திராயன் 4 விண்கலத்தை ஏவலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கிறாங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் நாணயம் படத்துலேருந்து கேட்க போகிறோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி

0: ஜாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளு தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் இஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாத்திக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்தி பண்பலை 102.6. கேட்க போகிறீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக 9443-3-6-0-7-9-4 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பாட்டு கேட்டு மெசேஜ் பண்ணலாம். 9443-3-6-0-7-9-4. நிகழ்ச்சியில் நிறையா பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. முதலாவதாக நம்ம யாருக்கு பாட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா கோயில்பட்டி தீபா, தங்க திருப்பதி இவங்க கேட்டிருக்கிறாங்க. சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாட்டு, இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிருக்கிறாங்க, ஆர் வி உதயகுமார் பாடல் வரிகளுக்கு.

குக்குல அடுத்த பாட்டு யுகபாரதியோட வரிகளுக்கு உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியிருக்கிறாங்க, எஸ்ஏ ராஜ்குமார் இசையில். ஆனந்தம் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க சிந்து பூந்தரை முருகன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம், வீரபாண்டியன் பட்டணத்திலிருந்து கிளாட்ஸ்டன் பேசுகிறேன். உயர்ந்த மனிதன் என்ற படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது என்ற பாட்டு போடுங்க. நன்றி.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த நாள்.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

0: எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டிஎம் சவுந்தரராஜன் குரல் கேட்டு ரசித்தோம். வாலியோட வரிகளுக்கு அடுத்ததாக ஆலங்குளம் ஆஷினி இவங்களோட விருப்பத்தில் பாட்டு கேட்க போகிறோம். தாய் மனசு படத்துக்காக மனோ எஸ் ஜானை குரல்கள் தேவா இசையில்.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

8:27 ஆயிட்டிருக்குது நேர்களே. இன்றிரவு 9 மணிக்கு தொடர்ந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:30 வரை இடைவிடாத இசைமொழியாக ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்த பாட்டு மேலப்பாளையம் குசையின் விருப்பத்தில் இளையராஜா இசையில் சாதனா சர்க்கம் பாடியிருக்கிறாங்க. இளையராஜா தான் பாட்டும் எழுதியிருக்கிறாங்க. அழகி படத்திலிருந்து

0: சார் வணக்கம். தென்காசி மாவட்டம் மேலகரத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுகிறேன். எனக்கு கோபுர வாசலிலே படத்திலிருந்து காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழ் ஓரம் இந்த பாட்டை அனுப்பிவிடுங்க கொஞ்சம்.
1: அவங்க கேட்ட பாட்டு இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிறாங்க, பிறை சூடன் வரிகளில்.

8:38 ஆயிட்டிருக்குது. நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கியச் சாரலாக நிகழ்ச்சியில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த தின இலக்கியச் சாரலாக. குக்குள அடுத்த பாட்டு கீழப்புலியூர் அபி விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு. இளையராஜாவோட இசையில் கேட்கலாம் இந்த பாட்டை.

கேட்டது கங்கை அமரன் பாடல் வரிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வாலியோட வரிகளில், பூவரசன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிறாங்க இளையராஜாவோட இசையில். பாட்டை கேட்டிருக்கிறாங்க காவூர் முருகன்.

0: ஹலோ, வணக்கம் சார். முக்கூடல்ல இருந்து காஞ்சனா தேவி பேசுறேன். வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல இருந்து எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாடல் போடுங்க சார். நன்றி, வணக்கம்.
1: அந்த பாட்டு சிற்பியோட இசையில உன்னிமேனன் பாடியிருக்கிறாங்க. ஆர். ரவிசங்கர் பாடல் வரிகளுக்கு கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியுடன் நிறைவான பாடல் சாயர்புரம் கண்ணன், ஆதிலட்சுமி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி உங்களுக்காக. மு மேத்தாவோட வரிகளுக்கு எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. இளையராஜாவோட இசையில் மரகத வீணை படத்திலிருந்து.

மூ மேத்தாவோட வரிகளில் கேட்ட அந்த பாடலோட நிறைவு பெறுது குக்கு. நேரம் 9 மணி. நேர்களை இனிக்கும் பாடல்களாக தொடர்ந்து 9:30 வரை கேட்க போறீங்க இடைவிடா இசைமொழி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது FM Rainbow 102.6.

நேரம் 9:30. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேயர்கள் கேட்க இருப்பது காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள். கேட்டு ரசிக்க இது இலக்கியச்சார நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கவிஞர், இன்றைக்கி அவங்க பிறந்த தினமும் கூட. கவிமணி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை அவங்க தான் இன்றைக்கி இலக்கியச்சாரலில். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாடல் கேட்கலாம். பி. சுசீலா குரலில் அன்பே வா திரைப்படத்திலிருந்து.

கவிமணி தேசிக விநாயகனார் எம்ஏ பட்டம் பெற்று தான் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியராகவும் வேலைக்கு சேர்ந்தாங்க. தமிழில் முதன் முதலாக குழந்தைகளுக்குன்னு பாடல்கள் எழுதினது இவங்க தான். அதுவும் கேட்குறதுக்கு இனிமையாக, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடித்த வகையில் இயல்பான மொழிநடையில் இவங்களோட பாடல் அமைஞ்சிருக்கும். மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலில் 25க்கும் மேற்பட்ட குழந்தை பாடல்களும் 7 கதை பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில் பார் மகளே பார் பட பாடல்.

0: நேரம் 9:40. குமரி மாவட்டத்தில் தேரூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்து வாழ்ந்த கவிஞர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணி செஞ்சுருக்கிறாங்க. கவிதைகள், குழந்தை பாடல்கள், இயற்கை பாடல்கள், சமூக பாட்டுக்கள், தேசிய பாட்டுக்கள், வாழ்த்து பாடல்கள், இப்படி பல்வேறு தளங்கள்லையும் கவி புரிஞ்சவங்க கவிமணி. இப்போ பாட்டு ஏஎல் ராகவன், பி சுசீலா குரல்களில் பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து.
1: இடையினமாம்

இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்குறீங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எட்வின் அர்னால்டோ அவங்க ஆங்கிலத்தில் எழுதின புத்தரை பற்றி எழுதின நூலில் அப்படியே அவங்க ஆசிய ஜோதி அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சு படைத்தாங்க. பாரசீக கவிஞர் உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்து படைத்தாங்க. 1922 மனோன்மணியம் மறுபிறப்பு அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையும் எழுதினாங்க. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய இலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்புலை 102.6 கிலோஹெட்ஸ் மெகாஹெட்ஸில். இப்போ பாட்டு கேட்கலாம். மாட்டுக்கார வேலன் படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி, P சுசீலா பாடிருக்கிறாங்க.

நேரம் 9:53. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் சிங்கம்பா ரைசா அமிர்தம் அவர்களின் தொகுப்பு. டி.எம். சவுந்தரராஜன் பல்வேறு பாடகிகளுடன் இணைந்து பாடிய பாடல்கள் பற்றிய விவரங்களோடு தொகுத்து அனுப்பியிருக்கிறார். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 9:57 இணைந்திருப்பது இலக்கிய சாரல். ஆசிய ஜோதி மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், தேவியின் கீர்த்தனைகள், இப்படி பல நூல்களை கவிதைகளை இயற்றினவங்க தேசிக விநாயகம் பிள்ளை. இவங்களுக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை தமிழவேல் உமா மகேஸ்வர பிள்ளையால் 1940 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வைத்து வழங்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அவங்களோட பிறந்த தினத்தில் அவங்கள பற்றின சிற்சில செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவான பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்கள், பூஜைக்கு வந்த மலர் படத்திலிருந்து.

நேரம் 10 மணி. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 100

நேரம் 10 மணி. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேயர்கள் கேட்க இருப்பது சுகமான ராகங்கள். இன்றைக்கு நிகழ்ச்சியில் சிங்கம்பாறை சா அமிர்தம் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் இடம்பெற இருக்கு. நிகழ்ச்சியில் நான் அவங்க முத்து அபிஷேகம். அவங்க கடிதத்தை இப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம். பல மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிறேன். டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். தனக்கு இதுவரை பின்னணி பாடி வந்த பாடகர் சி.எஸ். ஜெயராமனுக்கு பதிலாக சவுந்தரராஜனையே இனிமேல் பின்னணி பாட வையுங்கள் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையே சொல்ல வைக்கும் அளவுக்கு மனமாற்றம் செய்து வைத்த ஒரு அற்புதமான குரல் வளம் கொண்டவர் ஐயா டி.எம்.எஸ். அவர்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக சவுந்தரராஜன் அவர்களுடன் வெவ்வேறு பாடகிகள் என்ற தலைப்பில் சுசீலா, ஜானகி போன்ற வெவ்வேறு பாடகிகள் ஜோடி சேர்ந்து பாடியுள்ள இனிமையான பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறேன். மேற்படி பாடல்களை நானும் நமது அன்பான நெல்லை பண்பலை 102.6 நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாள் இன்றுதான். நிகழ்ச்சியில் முதல் பாடல் டி.எம். சவுந்தரராஜன் பானுமதியோடு இணைஞ்சு பாடின பாட்டு. அதற்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. இவர் பாடகி, இசையமைப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர், நடிகை, பாடலாசிரியர், பட தயாரிப்பாளர். எம்ஜிஆர் ஜிவாஜியுடன் சேர்ந்து நிறையா படங்களில் நடித்திருக்கிறார். சவுந்தரராஜனுடன் இணைந்து பாடியுள்ள இந்த பாடல் எனது விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாய்க்கு பின் தாரம் படத்திலிருந்து அந்த பாட்டு.

0: டிஎம் சவுந்தரராஜனோடு இணைந்து பாடும் அடுத்த பாடகி ஜிக்கி. அதற்கான குறிப்பு இப்படி தந்திருக்கிறார். கி கிருஷ்ணவேணி என்ற இவர் ஜிக்கி என்று ஆனார். தமிழ் தவிர கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி மொழிகளிலும் பாடியிருக்கிறார். பாடகர் ஏஎம் ராஜா இவரது கணவர். இவரும் சவுந்தரராஜனும் சேர்ந்து பாடியுள்ள இந்த பாடல் எனது விருப்பம் என்று அவர் குறிப்பிடும் பாடல் சாரங்கதாரா படத்திலிருந்து.
1: காதல் காவியம்.

சிங்கம்பாரேசா அமிர்தம் அவர்களின் பாடல் தொகுப்பில் கேட்டுட்ருக்குறோம். டி எம் சவுந்தரராஜனோடு இணைந்து பாட போகிற அடுத்த பாடகி யார் அப்படின்னா பி லீலா. இவர் சிறந்த பாடகி. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி மொழிகளிலும் பாடியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்றவர். பாதாள பைரவி, மாயாபஜார், மிஷியம்மா போன்ற படங்களில் இவர் பாடிய பாடல்கள் சிறப்பானவை. இவர் சவுந்தரராஜனுடன் சேர்ந்து பாடியுள்ள பாடல் எனக்கு பிடிக்கும். அவர் தந்திருக்கும் பாடல் இரும்பு திரை படத்திலிருந்து.

நேரம் 10:13. நமது நேயர் குறிப்பிடும் அடுத்த பாடகி எல்ஆர் ஈஸ்வரி. தென்னிந்தியாவின் ஆசா போன்ஸ்லே என்று இவரை சொல்வார்கள். பல மொழிகளில் பாடியிருக்கிறார். கிளப் நடன பாடல்களில் இவர் அசத்தி விடுவார். பாசமலர் படத்தில் வாராயோ என் தோழி வாராயோ என்ற இவரது பாடல் சிறப்பானது. இவர் சவுந்தரராஜனுடன் சேர்ந்து பாடியுள்ள இந்த பாடலும் சிறப்பானது, என் விருப்பமும் கூட. இதோ மாட்டுக்கார வேலன் படத்திலிருந்து.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். சிங்கம்பாரேசா அமிர்தம் அவர்களின் அடுத்த பாடல் பி. சுசீலா டி. எம். சவுந்தரராஜன் பாடியது. பி. சுசீலா தேனினும் இனிமையானது இவரது குரல். கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். சவுந்தரராஜன் நடிகருக்கு ஏற்றாற்போல் குரல் மாற்றி பாடியிருப்பது போல சுசீலா அவர்களும் சாவித்ரி, பத்மினி, சரோஜா தேவி, கே ஆர் விஜயா, ஜெயலலிதா ஆகியோருக்கும் குரல் மாற்றி பாடியிருப்பதை கூர்ந்து கவனித்தால் தெரியும்.

இனிய பாடல்களாக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக டிஎம் சவுந்தரராஜனோடு இணைந்து பாட இருப்பது ஜமுனா ராணி. ஆந்திர மாநிலத்தில் 1938 பிறந்தவர் இவர். தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் பாடல்கள் பாடியிருக்கிறார். சாந்து போட்டு தளதளக்க, சந்தன போட்டு கமகமக்க என்ற சிவகங்கை சீமை பட பாடல் இவர் பாடியது. சவுந்தரராஜனுடன் சேர்ந்து இவர் பாடிய இந்த பாடல், அதாவது அவர் குறிப்பிடும் வேறொரு பாடல் கேட்க விரும்புகிறேன் என்கிறார். அது ஜாலியான பாடலும் கூட, குமுதம் படத்திலிருந்து.

திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேயர்களின் விருப்பப்பாடல் தொகுப்பாக இடம்பெறும். நிலை இயக்குனர் அவர்கள் சுகமான ராகங்கள் பகுதி, நிலை பண்புலை 102.6, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. நிலை இயக்குனர் அவர்கள் சுகமான ராகங்கள் பகுதி, நிலை பண்புலை 102.6, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2.

இன்றைக்கி நிகழ்ச்சியில் சிங்கம் பாரேசா அமிர்தம் அவர்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடின பாட்டு டி எம் சவுந்தரராஜனோடு. வாணி இவரது பெயர், ஜெயராம் இவரது கணவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மொழிகளிலும் பாடியிருக்கிறார். தீர்க்க சுமங்கலி என்ற படத்தில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற இவரது திரையுலக ஆரம்ப பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. இவரும் சவுந்தரராஜனும் இணைந்து பாடியுள்ள இந்த பாடல் எனது விருப்பம். அவன் ஒரு சரித்திரம் படத்திலிருந்து.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாடகி MS ராஜேஸ்வரி. இவர் சிறந்த குழந்தை குரல் பாடகி. குமுதம் படத்தில் வரும் மியாம் மியாம் பூனைக்குட்டி என்ற பாடலும், களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தில் வரும் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடலும் புகழ் பெற்றவை. சவுந்தரராஜனுடன் இணைந்து இவர் பாடியுள்ள இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன் என்று முதலாளி படத்தில் பாடலை குறிப்பிடுகிறார். நகைச்சுவை கலந்து இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

அடுத்த பாடகி எஸ் ஜானகி. இவர் தென்னிந்தியாவின் லதா மங்கேஷ்கர் ஆவார். மென்மையான இனிய குரல் வளம் கொண்டவர். இளையராஜாவின் இசையமைப்பில் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் சவுந்தரராஜனுடன் சேர்ந்து பாடியுள்ள இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று என குங்குமம் படத்தின் இந்த பாடலை கேட்கிறார்.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

சிங்கம்பாறை அமிர்தம் அவர்களின் பாடல் தொகுப்பில் இன்று சுகமான ராங்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி எம் சவுந்தரராஜனோடு பல்வேறு பாடைகள் இணைந்து பாடிய பாடல்களும் அது சம்பந்தமான விவரக்குறிப்புகளோடு எழுதி அனுப்பியிருக்கிறார். அடுத்ததாக எம்எல் வசந்தகுமாரி. இவர் சிறந்த கர்நாடக இசைப்பாடகி, பத்மபூஷன் விருது பெற்றவர், நடிகை ஸ்ரீவித்யாவின் தாயார். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளாய் என்று துவங்கிய திருப்பாவை பாடல்கள் இவர் பாடியவை. சவுந்தரராஜன் அவர்களுடன் இணைந்து பாடியுள்ள இந்த பாடல் என்று அவர் குறிப்பிடும் அவர் விருப்ப பாடல் மன்னாதி மன்னன் படத்திலிருந்து.

அடுத்ததாக நமது நேயர் குறிப்பிடும் பாடகிகள் ராதா ஜெயலட்சுமி. ராதா மற்றும் ஜெயலட்சுமி இருவரும் இரட்டை பாடகிகள். திருச்செந்தூரில் போர் புரிந்து என்ற தெய்வம் பட பாடல் இருவரும் சேர்ந்து பாடியது. ஜெயலட்சுமி சவுந்தரராஜனுடன் சேர்ந்து பாடியுள்ள இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று மரகதம் படத்தின் பாடலை குறிப்பிடுகிறார்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. இதுவரை சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சிங்கம்பாரேசா அமிர்தம் அவர்களின் இனிய பாடல் தெரிவு மற்றும் அரிய குறிப்புகளோடு பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்களே, நமது திருநெல்வேலி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 11:10. நேர்களை திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:48 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்கலாம்.
1: This is Akashvani. Good evening and welcome to Market Mantra. Today is Monday and we'll be taking your calls, listeners, on market-related queries. But do remember that we do not

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நேரம் இரவு 11:39:13.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது ஜோடி படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிம்மி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தீனா படத்திலிருந்து ஷங்கர் மகாதேவன், ஹரிணி, டிமி மற்றும் யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடியுள்ள பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது டாக்டர் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜோனிட்டா காந்தி இணைந்து பாடல.

நேரம் நள்ளிரவு 12:32, 32 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

திரைக்கணத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கங்குவா படத்திலிருந்து தேவஸ்ரீ பிரசாத் மற்றும் லவிட்டா லோபோ இணைந்து பாடல பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காத்து வாக்கில் ரெண்டு காதல். படத்திலிருந்து அந்தோனி தாசன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடல பாடல்.
1: பம்டி பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி பாட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காக்க காக்க படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ பாடல பாடல்.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

நேரம் நள்ளிரவு 1:30:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

இரவு நேர எண்ணிசை கீற்றாக வலம் வர இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் இன்று மஜ்னு மற்றும் லேசா லேசா ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் குழுவினர் குரல்களில் மஜ்னு.

நேரம் 2:16 ஒலித்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக ஹரிஹரன், டிம்மி, அனுபமா மற்றும் குழுவினர் குரல்களில் கானம் காத்திருக்கிறது.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்த கானத்தை பாடியிருக்கின்றார்கள் சங்கர் மகாதேவன், கிருஷ்ணராஜ், கவிதா சுப்பிரமணியம் மற்றும் குழுவினர் குரல்கள்.

நேரம் 2:28. ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்த கானம் அனுராதா ஸ்ரீராம், கங்கா, ஃபெபி, திப்பு, கார்த்திக் மற்றும் தேவன் ஆகியோர் குரல்களில்.

எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் சந்தியா ஆகியோர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:37. இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். இதுவரை மஜ்னு திரைப்படத்திற்காக பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக லேசா லேசா ஒலிக்க இருக்கும் பாடல் பென்னிதயால், யுகேந்திரன், ஸ்ரீ மதுமிதா மற்றும் திப்பு ஆகியோர் பாடியது.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிலையத்தின் நேரம் 2:43. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

கார்த்திக் குரலில் பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 2:53. இது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். இன்றைய நிகழ்ச்சியில் மஜ்னு மற்றும் லேசா லேசா ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வித்துச் சென்றன.

0: their origin and evolution for a long time. Union Commerce and Industry Minister Piyush Goyal has announced the setting up of a task force to support the toy sector and help India achieve a 5% share in the global toy market by 2032. He made the announcement while addressing a stakeholder meeting on the toy sector organized by the Department for Promotion of Industry and Internal Trade, DPIIT, in New Delhi. And in the Commonwealth Games, India's Sharmila Dhankar has clinched the nation's second gold medal, winning the women's shot put F57 final in Glasgow. This victory saw India's medal tally reach 10 by the end of day 5, including 2 gold, 5 silver and 3 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சென்குப்தா அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

0: இதுவரை உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்டோம். ஈராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ செங்குப்தா அவர்களின் பாட்டு இடம்பெறும்.
1: Listen to a khayal in Rag Lalit, Shirin Sengupta, accompanying her on the tabla, Tapas Guho Thakurta, and on the harmonium, Ratan Natta. Now, listen to a khayal in Rag Lalit, our artist, Shirin Sengupta.

0: games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 4:10.
2: பொங்கும் மங்களம். நேயர்கள், இப்பொழுது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசையினை கேட்கலாம். பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஞான விநாயகனே, சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டே ராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஆடிக்கொண்டார் என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல் ராகம் மாயாமாளவகவுளை சதுசுரஜாதி திரிபுடி தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாகஸ்வர இசை. பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா, பாபநாசம் சிவன் பாடல், கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கருணை தெய்வமே, மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதித்தாளம்.

0: பொங்கும் மங்களம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில்.

இன்று அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு. இனி வருவது புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் எதிர்நீச்சல்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரு

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

நேரம் 5:16 ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ், ஆபாவாணன் மற்றும் குழுவினர் குரல்களில் ஊமை விழிகள்.

நேரம் 5:21. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடும் வானம் பாடி.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் வருகிறார் அண்ணாமலை. நேரம் 5:27.